விசக்தி ஆலைகளிலும் தாக்குதல் நடத்தியதாக கூறியிருக்கிறது. ரியாதின் முக்கிய விமான நிலையத்துக்கு அருகே கரும்புகை வெளியேறும் காட்சிகளை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டது. தலைநகரை நோக்கி வந்த புவியீர்ப்பு ஏவுகணையை தகர்த்ததாக சவுதி அரேபியா முன்னதாக கூறியிருந்தது. அதனால் அந்த பகுதியில் விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. தலைநகரில் நெடுநாள் கழித்து ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை ஒலி ஒலித்தது. 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் தொடங்கியுள்ளன. அடுத்த 2 வாரங்களில் 40 மேற்பட்ட விளையாட்டுகள் இடம்பெறும். சிங்கப்பூர் வீரர்கள் இன்று நீச்சல், கராத்தே, மேசைப்பந்து, வூஷு உள்ளிட்ட விளையாட்டுகளில் களமிறங்குகின்றனர். இதற்கிடையே ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தென்கொரியா கலந்து கொண்ட ஹாக்கி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் வடகொரிய தேசிய கீதம் ஒலிபரப்பானதற்கு ஏற்பாட்டாளர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளனர். தென்கொரியாவும் பங்களாதேஷும் பொருதிய ஆட்டம் அது. ஆட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக விளையாட்டாளர்கள் வரிசையில் நின்று இருதரப்பின் தேசிய கீதங்கள் ஒலிபரப்பப்படுவது வழக்கம். தவறான தேசிய கீதம் இடம்பெற்றதால் தென்கொரிய அதிகாரிகள் கோபமடைந்தனர். எனினும் ஆட்டம் தென்கொரியாவுக்கு சாதகமாக முடிந்தது. தென்கொரியா 5-0. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.
5: 8 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலிபதாரி 8 கேட்டாலே பரவசம். தொடர்ந்து நாம அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நேர்களே 80களில் இடம்பெற்ற பாடல்களை தான் கேட்க போறோம். அதோடு நான் உங்களுக்காக சினிமா சார்ந்த ஒரு புதர் வச்சிருக்கிறேன். இன்று அவருடைய பிறந்த நாள். அவர் யார் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க போறேன். நீங்க சரியா பதில் சொல்றீங்களா அப்படின்னு பாத்துருவோம். இப்போது உங்களுக்காக பாடல்கள். அலை ஓசை திரைப்படத்துல இருந்தும், புயல் பாடும் பாட்டு திரைப்படத்துல இருந்தும் இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க. அதற்கு முன்னாடி இப்போது போக்குவரத்து நிலவரம்.
6: போக்குவரத்து நிலவரம்.
5: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேர்களை தொடர்ந்து கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
7: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
8: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
7: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
9: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
10: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
11: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
12: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
11: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
12: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
11: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
12: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484672. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வுட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார்.
7: யார் இன்ஸ்பெக்டர்?
6: நீங்க தான் சார்.
7: இந்த ஸ்டேஷன்ல நான் தான் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. சொல்றேன்னா சொல்லு.
1: இந்த குரலுடைய சொந்தக்காரர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா வாட்ஸ்அப் வாயிலாக சொல்லுங்க. உடனே 9678889 இந்த குரலுடைய சொந்தக்காரர் தான் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நம்மளுடைய தமிழ் பிரபலம் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா உடனே சொல்லுங்க. இப்போது உங்களுக்காக பாடல்கள். கரையெல்லாம் செண்பகப்பூ திரைப்படத்துல இருந்தும், அம்பிகை நேரில் வந்தால் திரைப்படத்துல இருந்தும் இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி ஒன்பதாறு எட்டு
2: கேட்டாலே பரவசம்.
3: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதாறு எட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. அன்பு நிறைந்த உலகில் மன்னிப்பு பலவீனம் அல்ல, உறவை காப்பாற்றும் மாபெரும் வலிமை. சில நேரங்களில் நாம் நினைச்சிருவோம், நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம தவறு செஞ்ச மாதிரி ஆயிரும், நம்ம குறைஞ்சு போயிடும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த மன்னிப்பு உங்களுடைய உறவையே மாற்றி அமைக்கும். உடைந்து போக இருக்கிற உறவை கூட அந்த மன்னிப்பு ஒரு பிணைப்பாக மாறி உங்களை சேர்த்து விடும். அதனால ஒரு இடத்துல நீங்கள் தவறே செய்யவில்லை, இல்லை ஓரளவுக்கு தான் தவறு செஞ்சிருக்கேன், ஆனால் அவங்க தான் இன்னும் பெரிய தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அந்த உறவு தான் நமக்கு இன்னும் முக்கியம் இல்லையா. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் இறங்கி போனாலும் உங்களை ஏறி ஏறி மிதிச்சா அதுக்கு மேலே அந்த உறவு நமக்கு வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க நம்மளை பின்னாடி குத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நாம் எப்போதுமே நம்மளையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் சில இடங்களில் சில நேரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல தவறே இல்லை. நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் தாவணி கனவுகள் திரைப்படத்தில் இருந்தும் வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் இருந்தும் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து வழங்கும் இரண்டு பாடல்கள் கேட்டு மகிழுங்கள்.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd floor அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd floor நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
8: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: கவிதா, மோகன், கலா மூவரும் சரியான பதில சொல்லிருக்காங்க. இயக்குனர் நடிகர் மிஷ்கின் அவர்களுடைய குரல் தான் அது அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம் நேயர்களே, அவர் தான் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிறார். அவரை பற்றிய ஒரு சிறு தகவல்கள் உங்களுக்காக இதோ. இவருடைய பெயர் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்குல்ல. இவருடைய இயற்பெயர் சண்முக ராஜா. ரஷ்ய எழுத்தாளர் ஃபியோதோர் தஸ்தியஸ்கின் தி இடியட் என்ற நாவலில் வரும் இளவரசர் மிஷ்கின் என்ற கதாபாத்திரத்தின் ஈர்ப்பால் தனது பெயரை மிஷ்கின் என்று இவர் மாற்றிக் கொண்டாராம். இவர் ஒரு தீவிரமான புத்தக வாசிப்பாளர். தன்னுடைய வீட்டில் 20,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்டு ஒரு பெரிய நூலகத்தை வைத்துள்ளார். உலக இலக்கியங்கள் தான் இவருடைய சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இவருடைய படங்கள்ல பாத்திர கதாபாத்திரங்களுடைய கால்களை காட்டும் லோ ஆங்கிள் ஷாட்கள், நீண்ட ஒற்றை காட்சிகள் லாங் டேக்ஸ் மற்றும் மஞ்சள் நிற விளக்கு வெளிச்ச எல்லோ லைட்டிங் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும். இதுவே இவருடைய தனித்துவமான அடையாளமாகும். இசைஞானி இளையராஜாவின் மிகப்பெரிய ரசிகரான இவர் தனது நந்தலாலா மற்றும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஆகிய படங்களுக்கு அவரோடு இணைந்து பணியாற்றியுள்ளார். குறிப்பாக ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்துல பாடலே இல்லாமல் பின்னணி இசையை மட்டுமே கொண்டு கதையை நகர்த்தியிருக்கிறார். இவர் ஒரு சிறந்த இயக்குனர் மட்டும் இல்லைங்க, நல்ல நடிகரும் கூட. அது மட்டும் இல்லாம இவர் தற்காப்பு கலைகளில் குறிப்பாக கங்ஃபு மீது தீவிர ஆர்வம் கொண்டவர். இந்த ஈர்ப்பின் காரணமாகவே தமிழில் முகமூடி என்ற சூப்பர் ஹீரோ படத்தை இவர் இயக்கியிருக்கிறாரு. இவருடைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேயை கூட அவர் வந்து ஒரு தேவதையாக காட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாம சைக்கோ படத்துல அந்த முடிவின் போது நமக்கே ஒரு கட்டத்துல அந்த சைக்கோ கதாபாத்திரத்தின் மேல கொஞ்சம் பாவமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பார்க்கும் போது. அந்த மாதிரி ஒரு கெட்டதுல கூட ஒரு நல்லது காட்ட இவருடைய படத்துல நிறைய முயற்சி செய்திருப்பார். அவர் தான் நம்முடைய இயக்குனர் மிஷ்கின். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். தென்றலி என்னை தொடு திரைப்படத்தில இருந்தும், தர்மதுரை திரைப்படத்திலிருந்தும் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் வழங்கும் 2 பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகா.
1: இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக பாடல் சொல்ல துடிக்கது மனசு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் வழங்கும் ஒரு பாடல். உங்களை தொடர்ந்து நான் 9 மணிக்கு 2000 இடம்பெற்ற பாடல்களோடு வந்து சந்திக்கிறேன்.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9.68
1: கேட்டாலே பரவசம்.

0: ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர்.

நேர்களை 9 மணி ஆகிவிட்டது. அடுத்த 1 மணி நேரத்திற்கு நாம 2000களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம கலந்துரையாட போறோம் ஒரு தலைப்போட்டி. அந்த தலைப்பு என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இப்போது உங்களுக்காக பாடல்கள் வெள்ளி திரைப்படத்துல இருந்தும் மாயாவி திரைப்படத்துல இருந்தும் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
7: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
7: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிறேன். விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
7: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
9: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
8: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
9: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
8: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
9: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
8: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
9: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
8: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: வருஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சோரா.
0: வார இறுதி
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே பரவசம். உங்களுக்காக காலையில 7 மணியிலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது தலைப்பு திறந்து வச்சிருக்கேன். தலைப்பு என்னவென்றால், நீங்கள் காலை நேரத்துல எந்திரிச்சு சுறுசுறுப்பா வேலை பாக்குறவங்களா, இல்ல என்ன எது வேணா பண்ண சொல்லுங்க, ஆனா மதியத்துக்கு மேல இரவுல பண்ண சொல்லுங்க. இரவு முழுக்க என்ன முடிச்சிருக்க சொன்னாலும் நான் முடிச்சிருப்பேன், ஆனா காலையில சீக்கிரம் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற கும்பலா, அது ஏன் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஏன் நீங்க வந்து காலையில எந்திரிக்க இன்னும் ஆசைப்படுறீங்க, இல்ல இரவுலயே உங்க வேலையை முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க பாடல்கள்
5: ராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
8: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
9: சுவாரஸ்ய
8: சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு.

0: நீங்க வந்து காலையில எந்திரிக்கிறவங்களா வந்து ஏர்லி ரைசரா இல்லனா நீங்க ஒரு நைட் ஆவலா அப்படின்னு கேட்டிருந்தேன், இரவுல முழித்திருக்கிறத விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதற்கு புஷ்பாமா ஒரு குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க. வணக்கம்மா.
1: ஹாய் ஆலிமா, காலை வணக்கம். நான் வந்து காலையில எழுந்திரிச்சதோ ஒரு கப் டீ குடிச்சா சும்மா பம்பரம் மாதிரி வேலை செய்வேன். எனக்கு காலையில வேலை செய்ய தான் பிடிக்கும். மதியத்துக்கு நேரம் சாப்பிட்ட அப்புறம் தூக்கம் தள்ளும், அதனால காலையில தான் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். தேங்க்யூ.
0: ஆஹா, நீங்க காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடற ஒரு நபரா? எனக்கு என்னவோ அந்த காலையில எந்திரிச்சா தூங்கணும் தூங்கணும்னே இருக்கும். ஆனா உண்மைதான், இது நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், முக்கியமா இந்தியர்கள் அந்த டீ ஒரு கப் குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தேநீர் குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே பம்பரமா சுத்துவாங்களாம். அது போலதான் நீங்களும் போல. சரி, தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் குருவி திரைப்படத்துல இருந்தும் தூள் திரைப்படத்துல இருந்தும் வித்யாசாகர் இசையில். தொடர்ந்து உங்களுடைய குரல் பதிவுகளை எனக்கு அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் வயலாக 9678889688.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
4: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
9: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
10: ஸ்டார்ஹப், we got you.
11: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
4: நான் கேட்ட தலைப்பு ஓட்டி பிரதீபா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டுருவோம். வாங்க, வணக்கம்.
12: ஹலோ யானி மேடம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஒன்றும் தூங்கலை, தூங்காம உங்க நிகழ்ச்சி காலத்தை ஒன்று கேட்டு நிற்கிறேன். இப்போ இந்த மணி வந்து விடியங்காலை 3:30 மணி ஆக போகுது. நான் வந்து உங்க நிகழ்ச்சி கேட்டு நிற்கிறேன், சந்தோஷமா கேட்டு நிற்கிறேன். சில சமயத்தில் சந்தோஷத்துக்காக கேட்கலாம், காலையிலலாம் ஒன்றும் கேட்க முடியலையே எனக்கு கவலையானது, அதெல்லாம் இப்போ கேட்டு நிற்கிறேன். அதே சமயத்தில் நான் இன்றைக்கி காலையிலேயே 8:00 ஏஞ்சாகணும், ஏன்னாக்கா நான் திருப்பள்ளிக்கெலாம் போகிற வேலை இருக்குது சரிங்களா. அப்போ தேவைப்படும் போது தூங்காமல் இருக்கிறது சந்தோஷத்துக்கு, தேவைப்படும் போது சீக்கிரமாக எழுந்துடுவானாக்கா நான் ஏஞ்சிடுவேன். எனக்கு எல்லாத்துக்கும் கடல் உதவி செய்வார், இது உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ நான் கேட்டுதான் இருக்கிறேன் சரிங்களா. சந்தோஷம், நீங்களும் நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.
4: நன்றி. காலையிலே எந்திரிக்க வேண்டிய நேரத்தில் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 3:30 மணி ஆகியும் இன்னும் தூங்கவே இல்லையா? போய் தயவு செய்து தூங்குங்க. எங்களுடைய வானொலி பக்கமாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி ஆகணும், அப்போ தானே சுறுசுறுப்பாக எல்லாமே நம்ம செய்ய முடியும். ரொம்ப நன்றி. மப்பாக்கிறது கிட்டத்துக்கு தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் நேயர்களை மாரி திரைப்படத்திலிருந்தும் 3 திரைப்படத்திலிருந்தும் அனிருத் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
3: நீங்களே தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் நாயுடு அவர்கள் பகிர்ந்துக்கிறாரு ஒரு குரல் பதிவை. கேப்போ வாங்க. வணக்கம் ஐயா.
4: நான் நைட் பட், அதாவது ராத்திரியில அவ்வளவு தூங்க மாட்டேன். ஒரு தே தண்ணி இருந்தால் போதும். தே தண்ணி குடிச்சுக்கிட்டு நான் அப்படியே பழைய பாட்டுகள்லாம் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேங்க. நன்றி, வணக்கம்.
3: நானும் உங்களை மாதிரிதான் ஐயா. நான் இரவு நேரத்துல ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் ஓடுறதே தெரியாது. இரவு முழுக்க உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சிருவேன். இந்த காலையில எந்திரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து தேவியானி அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்மா.
5: ஹலோ, வணக்கம். தேவியானி பேசுறேன். என்னோட கருத்து என்னன்னா, காலையில வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு மக்கிட்டுலாம் போயிட்டு இதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம். அதில் கொஞ்சம் டிவியில் நாடகம் பார்க்கலாம், கொஞ்சம் படம்லாம் பார்க்கலாம். டிவியில் தூக்கம் வராது, பத்தியில் தூக்கம் வராது.
3: ரொம்ப நன்றிமா பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நிறைய பேர் வந்து காலையில் விழுத்திருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்னை போல சிலருக்கு இரவுலையும் முழிப்பதற்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலிருந்து சந்திரசேகர் சொல்லியிருக்காரு, அவருக்கு இரவில் முழிப்பது தான் ரொம்ப பிடிக்கும், இரவு வேளையில் இருப்பது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி சொல்லியிருக்காங்க, அவங்க ஓய்வு நாட்களில் கூட 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்களாம்மா. ஏன் இவ்வளோ சீக்கிரம்? ஆனால் சிறப்பு தான், சீக்கிரம் எந்திரித்து எல்லா வேலைகளையும் முடிப்பதும் ஒரு விதமான நல்ல விஷயம்தானே. இதோடு இந்த தலைப்பு முடித்து வைக்கிற நேர்களை, ஆனா குறைந்தபட்சம் 6-7 மணி நேரம் தினமும் தூங்குற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களால நல்லா சிறப்பா ஆரோக்கியமா செயல்பட முடியும். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் நேயர்களே, விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து டி இமானி, செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.
1: இந்த அங்கத்தை முடித்த வைப்பதற்காக உங்களுக்காக பாடல்கள் நேயர்களே. கும்கி திரைப்படத்திலிருந்தும் மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்தும் டி இமானி செயல் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 10 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 1968 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மஞ்சள் நாடா நிதி திரட்டு ஓட்ட நிகழ்ச்சி முதல் முறையாக இவ்வாண்டு த கலாங் வட்டாரத்தில் நடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் குற்றவாளிகளுக்கான மறுவாழ்வு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் கே நெட்வொர்க் அமைப்புக்கு கிட்டத்தட்ட 260,000 வெள்ளி நிதி திரட்டப்பட்டது. தீவின் மத்திய பகுதியில் பெறுவதால் கூடுதலானோரை அது சென்றடையும் என்பது எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சி 16வது ஆண்டாக நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 7,500 பேர் கலந்து கொண்டனர். தமிழர் பேரவை இணை அமைப்பில் துடிப்பான பங்காற்ற சிங்கப்பூர் இந்திய சமூகத்தின் அடுத்த அத்தியாயத்தை எழுத உதவ வேண்டும் என்று பிரதமர் வோங் வலியுறுத்தியுள்ளார். பேரவையின் 75வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் பேசியபோது அவர் அவ்வாறு சொன்னார். தனிமரம் தோப்பாகாது என்ற தமிழ் பழமொழியை சுட்டிக்காட்டிய பிரதமர், தனி மனிதர்கள் முன்னேறுவது மட்டும் போதாது என்றார். அவர்கள் தங்கள் அடையாளத்தை மறக்காமல் சமூகத்துடன் இணைந்திருப்பது அவசியம் என்றார் அவர். கோலாகலமான ஆண்டு நிறைவு கொண்டாட்ட நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. தமிழர் பேரவை உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவியை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. வேலைவாய்ப்பு, பயில்நிலை பணி, தலைமைத்துவ மேம்பாடு ஆகியவற்றிலும் இளையர்களுக்கு ஆதரவு நல்கப்படும். சிங்கப்பூரில் இன்று காலை மேற்கு, கிழக்கு, மத்திய வட்டாரங்களில் 24 மணி நேர காற்றுத்தரம் 100 தாண்டி ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் அது 123 புள்ளிகளாக பதிவானது. சென்ற செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரின் 5 வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. 2019 ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு அவ்வாறு பதிவாவது அதுவே முதல் முறை. தேசிய புற்றுநோய் நிலையம் சுமார் 470 பேருக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அதிலிருந்த எல்லா மின்னஞ்சல் முகவரிகளும் மற்றவருக்கு தெரியும் வகையில் இருந்தது. தனிநபர் தகவல் பாதுகாப்பு ஆணையம் சம்பவத்தை விசாரிக்கிறது. சென்ற வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் இந்த வாரம் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றுக்கான அழைப்பு இருந்தது. நிர்வாக நடைமுறைகளில் தவறு நேர்ந்துள்ளதாக புற்றுநோய் நிலையம் தெரிவித்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய AI தொழில்நுட்ப ஆலோசகரை நியமிக்கவிருப்பதாக கூறியுள்ளார். புதிய AI பணிக்குழுவும் நிறுவப்படும் என்றார் அவர். அந்த அறிவிப்பை தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்ட திரு ட்ரம்ப் கூடுதல் விவரம் எதனையும் வெளியிடவில்லை. AI தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகள் குறித்த அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அதிபர் ட்ரம்பின் அறிவிப்பு வந்துள்ளது. அக்கறைகளை அவர் தொடர்ந்து நிராகரித்து வந்துள்ளார். AI தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சியை நம்மால் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது என்று அவர் சொன்னார். அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் சீன துணை பிரதமர் லீஃபங்கை இன்று நியூயார்க் நகரில் சந்திக்க உள்ளார். AI பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதார விவகாரங்கள் ஆகியவை குறித்து இருவரும் கலந்துரையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்துக்கு இன்னும் சில நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் இன்றைய சந்திப்பு இடம்பெறுகிறது. அதிபர் ஷி வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மாளிகை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். அமெரிக்க ஈரான் போரில் தற்காப்பு அமைச்சு கூறியதை விட அதிகமான அமெரிக்க துருப்புகள் மாண்டதாக த வாஷிங்டன் போஸ்ட் நாளேடு கூறியுள்ளது. அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் அந்த தகவலை நிராகரித்துள்ளார். பெயர் குறிப்பிடாத 5 அதிகாரிகளை மேற்கோள் காட்டி குறைந்தது 22 அமெரிக்க ராணுவ வீரர்கள் போரில் மடிந்ததாக நாளேடு கூறுகிறது. இது தற்காப்பு அமைச்சு வெளியிட்ட தகவலை விட 4 அதிகம். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது பொதுச்சபை கூட்டம் நாளை நியூயார்க் நகரில் தொடங்குகிறது. அதற்காக உலகத் தலைவர்கள் அந்நகரில் கூடுகின்றனர். போர், நாடுகளுக்கிடையே பிளவுகள், AI தொழில்நுட்ப வளர்ச்சி, மோசமாகி வரும் பருவநிலை நெருக்கடி உள்ளிட்ட விவகாரங்கள் கூட்டத்தில் முக்கிய அங்கம் பெறும் என்று கூறப்படுகிறது.
ஹாங்காங்கின் முன்னாள் தலைமை நிர்வாகி துங் சி ஹுவாவுக்கு இன்று அரசு மரியாதையுடன் கூடிய இறுதிச் சடங்கு நடைபெறும். அவர் தமது 89வது வயதில் காலமானார். அதற்காக ஹாங்காங் முழுவதும் இன்று பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் உயரதிகாரிகளும் நிகழ்வில் கலந்து கொள்வர் என்று கூறப்படுகிறது. ஆசிய விளையாட்டுகளின் முதல் தங்கப்பதக்கத்தை ஜப்பானின் தகுமி ஹோஜோ ட்ரையத்தலான் போட்டியில் வென்றுள்ளார். நீச்சல், சைக்கிள் ஓட்டம், ஓட்டம் என மூன்று விளையாட்டுகள் சேர்ந்து இடம்பெறும் அம்சம் அது. ஹோஜோ 52:56 போட்டியை முடித்து தங்கத்தை தட்டிச் சென்றார். சீனா வெள்ளியையும் கஜகஸ்தான் வெண்கலத்தையும் வென்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: ராக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியா, சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய டவர், மாய சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
5: பாயமாத்து ருட்டடுங்கடா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி 88 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. 10 செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். தொடர்ந்து உங்களுக்காக இந்த அங்கத்துல 50களிலையும் 60களிலையும் இடம்பெற்ற பழைய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில முதலாவதாக வீர அபிமன்யு திரைப்படத்துல இருந்தும், பாட்டாளியின் வெற்றி திரைப்படத்துல இருந்தும் பாடல்கள் உங்களுக்காக. அது மட்டும் இல்லாம நேர்களை உங்களுக்காக குட்டி கதைகள் வச்சிருக்கேன், அதை சொல்றதுக்கும் ஆர்வமா காத்திருக்கேன். அதனால வானொலி பக்கமாவே இருங்க.

மட்டுமில்ல இந்த ஊருக்கு மட்டுமில்ல இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

நீங்க போய் மருத்துவரை பார்க்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த வயதானவர் சொல்லியிருக்காரு, நாங்க இப்பதாங்க மருத்துவரை பார்த்துட்டு வரோம், என்னுடைய பையன் பிறந்த நாளிலிருந்து கண் தெரியாதவன், இப்போதுதான் கண் பார்வை கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கதை இருக்கும். நமக்கு அவங்களுடைய கதையை தெரியாம அவங்கள முடிதாக நம்ம இடை போட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் சந்திச்சிருப்பாங்க, எப்படி வளர்ந்து வந்திருப்பாங்க அது நமக்கு தெரியாது இல்லையா. அதனால இது நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் கோமதியின் காதலன் திரைப்படத்திலிருந்தும் இவன் அவனிதான் திரைப்படத்துல இருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: அடி அழகே நான் கனியின் சுவை பெறவே தேன் கொண்டு வா வா வா வா வா.
1: கண்டாலும் கண்டேனே
0: வந்தாலும் வந்தேனே பின்னாலே.
2: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
5: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
6: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ்,
5: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
7: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
8: நிகழ்ச்சியில என்ன இருக்கு?
9: மட்டன் சுக்கா
10: இப்படி
11: ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
12: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
11: படைக்கும்
13: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக ஒரு குட்டி கதை தான் வச்சிருக்கேன். அது என்னன்னா, இந்தியாவில ஒரு தண்ணீர் தூக்கி செல்பவர் இருந்திருக்காரு. அவர் வந்து 2 பானைகளை ஒரு கம்பில கட்டி தன்னுடைய கழுத்துல சுமந்து தினமும் வந்து அந்த பானைகளை தண்ணீர் வைத்து எடுத்துட்டு போவாராம். அதுல ஒரு பானையில ஒரு சின்ன ஓட்டை இருந்திருக்கு. அதனால 2 வருடங்களாக தினமும் அந்த பானையில மட்டும் தண்ணீர் கொஞ்சம் சொட்டிக்கிட்டே இருக்குமா. அதனால ஒரு ஒரு நாள் அவங்க கொண்டு போகும்போது 1.5 பானை அளவு தான் அவங்க வந்து தண்ணீர் கொண்டு போய் கொடுக்குறாங்க அவங்களுடைய முதலாளிக்கு. அப்போ இந்த உடைந்த அந்த பானைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சா, வெக்கமா இருந்துச்சா. நாம மட்டும் நம்ம முதலாளிக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறோம், இவ்வளவு சுமக்க வைக்கிறோம், ஆனா அவருக்கு அந்த முழு பலனை கொடுக்க மாட்டேங்கிறோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த தண்ணீர் தூக்கி செல்வர்கிட்ட அவர் அது சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன நினைச்சு நானே அவமானப்படுறேன். என்னோட ஓட்டையினால நீங்க இவ்வளவு வேலை செய்றீங்க, ஆனா உங்களுக்கு பாதி பலன் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அது தண்ணீர் தூக்குறவர் சொல்லியிருக்காரு, நாம இன்னைக்கு திருப்பி நடந்து போகும்போது நீ அந்த பாதையை கவனிச்சுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் அவர் சொன்ன மாதிரியே அந்த பாதையை கவனிச்சிருக்கு. அந்த சூரியன் அப்படியே படிச்சுன்னு இருக்க பாதை நிரம்ப நிறைய பூக்களாம், வண்ண வண்ண பூக்களாம் அழகாக பூத்திருந்துச்சான். இதை பார்த்தோடனே அந்த தண்ணி தூக்குறவர் சொல்லியிருக்காரு, இந்த பூக்களை பார்த்தியா, அது ஏன் உன் பக்கம் மட்டும் இருக்குது? எனக்கு எப்போதுமே உன்னுடைய இந்த குறையை பற்றி தெரியும். அதனால நீ வர பக்கம் முழுக்க நான் வந்து பூக்களுடைய விதைகளை நட்டு வச்சிருந்தேன். ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும்போது உனக்கு தெரியாமையே இந்த பூக்களுக்கு நீ தண்ணீர் ஊற்றிருக்கிற. இந்த பூக்கள் உன்னாலதான் இவ்வளவு அழகாக மலர்ந்திருக்கு. அந்த பூக்களை நான் எடுத்து சென்று என்னுடைய முதலாளியுடைய மேசையை அலங்கரிப்பேன். இவ்வளவு நன்மைக்கும் உன்னுடைய அந்த சின்ன குறைதான் காரணம். அதனால நேயர்களே, வாழ்க்கையில நமக்கு சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு நிறையாக மாறலாம். அதனால அந்த சிறு குறைகளை வைத்து நம்மளை நாமளே குறைத்து இடப்படக்கூடாது. சரிய நேயர்களை, தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். தேன்மழை திரைப்படத்தில் இருந்தும் பட்டத்து ராணி திரைப்படத்திலிருந்தும் TM சௌந்தரராஜன், PC சிலா வழங்கும் 2 பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: இது உங்க ஒலி ஒன்பது ஆறு எட்டு
1: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை
2: வார இறுதி ஒலியில் உள்ளாகும்.
3: நேர்களை இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக இரண்டு பாடல்கள் கன்னிப்பெண் திரைப்படத்துல இருந்தும் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துல இருந்தும் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 11 மணிக்கு மேல உங்களுடைய விருப்ப பாடல்களோடு சந்திக்கிறேன். 50களில் இருந்தும் 60களில் இருந்தும் உங்களுடைய விருப்ப பாடல்களை என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9678889 என்னால முடிந்த அளவுக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை இங்க ஒளியேற்றுறேன். பாடல்களை இப்போது கேட்டு மகிழுங்க.

0: நேர்களே, இந்த நேர் விருப்ப பாடல் அங்கத்தை தொடங்கி வைக்கும் வண்ணம் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு ஜே சாமுவேல். சாரங்கதாரா திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் ஜிகே இணைந்து வழங்கும் ஒரு பாடல். தொடர்ந்து ரஞ்சன் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு குடியிருந்த கோவில் திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் வழங்கும் ஒரு பாடல். கேட்டு மகிழுங்க.
1: கண்கள்

0: போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசை நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். PIE நோக்கி செல்லும் TPE செலட்டா லிங்க் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். சிட்டியை நோக்கி செல்லும் ECP PIE அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். சிட்டியை நோக்கி செல்லும் ECP சாங்கி அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். CTE நோக்கி செல்லும் SLE லென்டா அவென்யூ வெளியேற்றத்துக்கு அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
2: போக்குவரத்து ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2 ஜனநாயகன் பாரடைஸ் ராகா ஆஃப் ரிவெஞ்ச் 23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
1: நேர்களை தொடர்ந்து ஜெல்டா சாந்தி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சாந்தி நிலையம் திரைப்படத்துல இருந்து MS விஸ்வநாதன் இசையில் அவருடைய நபீசா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாவம் அனிப்பு திரைப்படத்துல இருந்து TM சவுந்தரராஜன் வழங்கும் ஒரு பாடல் உங்கள் இருவருக்காக பாடல் இதோ கேட்டு

0: என்ன நடந்தது? இந்த பள்ளி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

தொடர்ந்து நேர் இந்திரா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்னையும் பிதாவும் திரைப்படத்துல இருந்து கண்டசலா பி லீலா வழங்கும் ஒரு பாடல். அவங்களோட ஜைனா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துல இருந்து விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல். உங்களுக்காக பாடல்கள் இதோ கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: நேர்களை தொடர்ந்து ஜெயா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்துல இருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் பி சிசிலா வழங்கும் ஒரு பாடல். அவங்களோட நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சிசிலா வழங்கும் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பரமேஸ்வரி, பாடல்களை கேட்டு மகிழுங்க.

0: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் முதலாளி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல். அவங்களோட சலீம் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு, பணம் படைத்தவன் திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல். உங்களுக்காக பாடல்கள் இதோ கேட்டு மகிழுங்க.

0: கொண்டாடுங்க.
1: நரச்சனத்தே முடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆள.
0: ஒலி 9:06 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம். முதல் பாரதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பீவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பீவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பீவாணி @1 மற்றும் பீவாணி @3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பீவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பீவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பீவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: நேர்களை தொடர்ந்து நேயர் சந்திரசேகரன் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. இரும்பு திரை திரைப்படத்துல இருந்து TM சவுந்தரராஜன் பி லீலா வழங்கும் ஒரு பாடல். அவரோட ராஜுவும் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. TM சவுந்தரராஜன் சூலமங்கலம் ராஜலட்சுமி வழங்கும் ஒரு பாடல். இந்த பாடல் மாடப்புறா திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல். கேட்டு மகிழுங்க.

0: பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளிபதாரியிட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக காலையில 7 மணியிலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. நான் இன்று படித்த அனைத்து அங்கங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த நேயர் விருப்ப பாடல் அங்கத்துல நிறைய பேர் பாடல்களை விரும்பி கேட்டிருக்கிறீங்க. ஆனா எல்லாருடைய விருப்ப பாடல்களும் ஒளியேற்றதற்கு எனக்கு நேரம் இல்லை என மன்னிக்கவும். ஆனால் யாருடைய பாடல்லாம் நான் இங்கே ஒளி ஏற்றினேனோ அவங்க அந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக பாடல்கள் நீர்க்குமிழி திரைப்படத்துல இருந்தும் அழகு நிலா திரைப்படத்துல இருந்தும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் வழங்கும் பாடல்கள் உங்களுக்காக. இதோ உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பது அறியிட்டு கேட்டாலே பரவசம்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஊடக அறிவிப்பு.
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மஞ்சள் நாடா நிதி திரட்டு ஓட்ட நிகழ்ச்சி முதல் முறையாக இவ்வாண்டு த கலாங் வட்டாரத்தில் நடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் குற்றவாளிகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக மொத்தம் 2.52 மில்லியன் வெள்ளி நிதி திரட்டப்பட்டுள்ளது. அவர்களின் மறுவாழ்வு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் கே நெட்வொர்க் அமைப்புக்கு 260,000 வெள்ளி நிதி வழங்கப்பட்டது. தீவின் மத்திய பகுதியில் நடைபெறுவதால் கூடுதலானோரை அது சென்றடையும் என்பது எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சி 16வது ஆண்டாக நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 7,500 பேர் கலந்து கொண்டனர். தமிழர் பேரவை இணை அமைப்பில் துடிப்பான பங்காற்றி சிங்கப்பூர் இந்திய சமூகத்தின் அடுத்த அத்தியாயத்தை எழுத உதவ வேண்டும் என்று பிரதமர் வாங் வலியுறுத்தியுள்ளார். பேரவையின் 75வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் பேசிய போது அவர் அவ்வாறு சொன்னார். தனிமரம் தோப்பாகாது என்ற தமிழ் பழமொழியை சுட்டிக்காட்டிய பிரதமர், தனி மனிதர்கள் முன்னேறுவது மட்டும் போதாது என்றார். அவர்கள் தங்கள் அடையாளத்தை மறக்காமல் சமூகத்துடன் இணைந்திருப்பது அவசியம் என்றார் அவர். கோலாகலமான ஆண்டு நிறைவு கொண்டாட்ட நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. தமிழர் பேரவை உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவியை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. வேலைவாய்ப்பு, பயில்நிலை பணி, தலைமைத்துவ மேம்பாட்டு ஆகியவற்றிலும் இளையர்களுக்கு ஆதரவு நல்கப்படும். சிங்கப்பூரில் இன்று காலை மேற்கு, கிழக்கு, மத்திய வட்டாரங்களில் 24 மணி நேர காற்று தரம் 100 தாண்டி ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் அது 123 புள்ளிகளாக பதிவானது. காலை 11 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்திலும் மேற்கு வட்டாரத்திலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. சென்ற செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரின் 5 வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. 2019 ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு அவ்வாறு பதிவானது அதுவே முதல் முறை. தேசிய புற்றுநோய் நிலையம் சுமார் 470 பேருக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அதிலிருந்த எல்லா மின்னஞ்சல் முகவரிகளும் மற்றவருக்கு தெரியும் வகையில் இருந்தது. தனிநபர் தகவல் பாதுகாப்பு ஆணையம் சம்பவத்தை விசாரிக்கிறது. சென்ற வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் இந்த வாரம் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றுக்கான அழைப்பு இருந்தது. நிர்வாக நடைமுறைகளில் தவறு நேர்ந்துள்ளதாக புற்றுநோய் நிலையம் தெரிவித்தது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது பொதுச்சபை கூட்டம் நாளை நியூயார்க் நகரில் தொடங்குகிறது. அதற்காக உலகத் தலைவர்கள் அந்நகரில் கூடுகின்றனர். போர், நாடுகளுக்கு இடையே பிளவுகள், AI தொழில்நுட்ப வளர்ச்சி, மோசமாகி வரும் பருவநிலை நெருக்கடி உள்ளிட்ட விவகாரங்கள் கூட்டத்தில் முக்கிய அங்கம் பெறும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் சீன துணை பிரதமர் ஹர்லி ஃபெங்கை இன்று நியூயார்க் நகரில் சந்திக்க உள்ளார். AI பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதார விவகாரங்கள் ஆகியவை குறித்து இருவரும் கலந்துரையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்துக்கு இன்னும் சில நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் இன்றைய சந்திப்பு இடம்பெறும். அதிபர் ஷி வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மாளிகை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய AI தொழில்நுட்ப ஆலோசகரை நியமிக்கவிருப்பதாக கூறியுள்ளார். புதிய AI பணிக்குழுவும் நிறுவப்படும் என்றார் அவர். அந்த அறிவிப்பை தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்ட திரு ட்ரம்ப் கூடுதல் விவரம் எதனையும் வெளியிடவில்லை. AI தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகள் குறித்த அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அதிபர் ட்ரம்பின் அறிவிப்பு வந்துள்ளது. அக்கறைகளை அவர் தொடர்ந்து நிராகரித்து வந்துள்ளார். AI தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சியை நம்மால் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது என்று அவர் சொன்னார். அமெரிக்க ஈரான் போரில் தற்காப்பு அமைச்சு கூறியதை விட அதிகமான அமெரிக்க துருப்புகள் மாண்டதாக த வாஷிங்டன் போஸ்ட் நாளேடு கூறியுள்ளது. அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் அந்த தகவலை நிராகரித்துள்ளார். பெயர் குறிப்பிடாத 5 அதிகாரிகளை மேற்கோள் காட்டி குறைந்தது 22 அமெரிக்க ராணுவ வீரர்கள் போரில் மடிந்ததாக நாளேடு கூறுகிறது. இது தற்காப்பு அமைச்சு வெளியிட்ட தகவலை விட 4 அதிகம். ஹாங்காங்கின் முன்னாள் தலைமை நிர்வாகி துங் சீஹுவாவுக்கு இன்று அரசு மரியாதையுடன் கூடிய இறுதிச் சடங்கு நடைபெறும். அவர் தமது 89வது வயதில் காலமானார். அதற்காக ஹாங்காங் முழுவதும் இன்று பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் உயரதிகாரிகளும் நிகழ்வில் கலந்து கொள்வர் என்று கூறப்படுகிறது. ஆசிய விளையாட்டுகளின் முதல் தங்கப்பதக்கத்தை ஜப்பானின் தகுமி ஹோஜோ ட்ரையத்லான் போட்டியில் வென்றுள்ளார். நீச்சல், சைக்கிள் ஓட்டம், ஓட்டம் என 3 விளையாட்டுகள் சேர்ந்து இடம்பெறும் அம்சம் அது. ஹோஜோ 52:56 போட்டியை முடித்து தங்கத்தை தட்டிச் சென்றார். சீனா வெள்ளியையும் கஜகஸ்தான் வெண்கலத்தையும் வென்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன் பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: இந்த வார இறுதிய குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
3: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
2: ஒலி 9.68 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
4: Number 9.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: ஒண்ணுலே.
1: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: பாட்டு கிடைக்கும் 1:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்றரை மணி நேரம் அதுல நீங்க கேட்கிற பாட்டு கிடைக்கும்.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஒலி 9.8 வார இறுதி ஒலியில் உல்லாசம், ஏ ஆர் ரஹ்மான் பாடல்கள்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: ராக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
3: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: மனசுல
5: உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
6: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
7: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
5: ஒவ்வொரு நாள் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
8: ரஃபி நவீன் வழங்கும்
9: இரவின் இல்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.

0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிற்பகல் ஒரு மணியிலிருந்து இசை புயல்
1: எட்டு மணி.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
2: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
3: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
6: பஸ் பயணம்.
3: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
6: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: பாடினோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: ஒலி 9 வார இறுதியில் உல்லாசம் ஏ.ஆர். ரஹ்மான் பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968
1: மீடியா கபலி 968 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, Oli 968.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
2: மீடியா கபலி 9-6-8 இல் ஹிந்தி பாடல்கள்.
3: You're listening to Hindi numbers on only 968.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: எவ்ரிபடி நோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: Media Kabuli 96 ATL Hindi Padal
5: You're listening to Hindi Numbers on Only

0: to Hindi numbers. Thank you for listening to Only 98. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: Next we have Punjabi numbers on Mirika Holi 968.

0: மீடியா பஞ்சாபி பாடல்கள்
1: பஞ்சாபி

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.
3: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
4: மலையாள

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: ஒலியில் உங்களுக்காக இதுவரை இடம்பெற்றது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்
1: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: இது காதல் புரியுதுல்ல?

உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: காலைநேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி, முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாயர் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
2: பாயமாத்து ரூட்டடுங்கடா.
3: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
4: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
3: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

0: பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
4: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
5: இது காதல் புரியுதுல்ல.

0: வந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு
1: தரவாங்க. எப்படி
2: இருக்கு
3: இருக்கியோட கொண்டாடுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: உங்கள் ஒலியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இசை சகாப்தம் இசை ஞானி இளையராஜாவின் பாடல்கள் பாடுங்களே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. ஆமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இனிமே மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் முழுக்க முழுக்க இளையராஜா பாடல்கள் தான். 2வது வாரமா இளையராஜா ஸ்பெஷல்ல என்னோட இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்திருக்கேன் நான் சாந்தி குருசாமி. மொத்தமா 3 வாரங்களாச்சுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நிகழ்ச்சிகளை நான் வழங்க ஆரம்பிச்சு, அதுல 2 வாரங்களாச்சு இந்த இளையராஜா ஸ்பெஷல் தொடங்கி 2வது வாரத்திலேயே நல்ல செய்தி. நம்ம இசைஞானி இசையமைத்த மராத்திய படமான கோந்தல் மற்றும் இலங்கை தமிழ் படமான அந்தோனி, இந்த 2 படங்களும் இந்தியாவின் சார்பில் அடுத்த ஆண்டு ஆஸ்கார் விருதுகளுக்காக அனுப்பப்படுதுங்க. ஆமாங்க, இந்தியாவின் சார்பில் சிறந்த திரைப்படத்துக்காக போட்டி போட போகும் 2 படங்கள் இந்த படங்கள் தான். அந்த 2 படங்களுக்குமே இசையமைத்தது நம்ம இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொல்றதுல நமக்கும் ஒரு பெருமைதான் இல்லையா? அந்த ஒரு சந்தோஷமான செய்தியோட நானும் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குறேன். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அவருடைய பாடல்களை ஒரு தொகுப்பா வழங்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். போன வாரம் வந்து கலவையா அவருடைய பாடல்களை நாம கேட்டோம் முதல் 1 மணி நேரத்துக்கு. இந்த வாரம் குறிப்பா ஒரு சில பாடல்களை தேர்ந்தெடுத்து தொகுப்பா நான் வழங்க போறேன். அதுல முதல் தொகுப்பா நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது இளையராஜாவின் புல்லாங்குழல் பாடல்கள்ங்க. ஆமா, எங்கெல்லாம் அவருடைய புல்லாங்குழல் புகுந்து விளையாடி ஜொலிச்சிருக்கோ, அதுவும் 80களில் இடம்பெற்ற அவருடைய சில புல்லாங்குழல் பாடல்களை குறிப்பா தேர்ந்தெடுத்திருக்க, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரியான பாடல்களை முதல் 1 மணி நேரத்துக்கு நாம கேட்க இருக்கோம். புல்லாங்குழல் அப்படின்னு சொல்றப்போ இந்த பாட்டோட ஆரம்பிக்கலன்னா எப்படிங்க?

0: மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். சின்ன குயில் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. இளையராஜாவின் புல்லாங்குழல் பாடல்களை இந்த வாரம் ஒரு தொகுப்பா நாம கேட்கிறோம். சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:07 ஆகுது. நேர்களே,
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக தாம்சன் சாலைக்கு பிறகு முதல் 2 தடங்கள்ல விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. சாங்கியை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக பாயாலேபா சாலை எக்ஸிட்டில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூடியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
0: இன்றைய இளையராஜா ஸ்பெஷல்ல இந்த ஒரு மணி நேரத்துக்கு இளையராஜாவின் புல்லாங்குழல் பாடல்களை, அதுவும் 80களில் இடம்பெற்ற புல்லாங்குழல் பாடல்களை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்த. இந்த பாடல் தொகுப்புல இடம்பெற போகும் ஒவ்வொரு பாடல்லையும் ரம்மியமான புல்லாங்குழல் துணுக்குகளை நிச்சயமா நீங்க கேட்பீங்க. அந்த அழகான புல்லாங்குழல் இசை துணுக்குகளுக்கு பின்னால ரொம்ப முக்கியமான ஒரு இசை கலைஞர் இருக்காருங்க. அவர்தான் திரு சுதாகரன். 70களின் பிற்பகுதியிலையும் 80களில் முழுமையாகவுமே இளையராஜாவின் ஆஸ்தான புல்லாங்குழல் கலைஞரா இவர் இருந்திருக்காரு. நான் சொல்றது நெப்போலியன் என்கிற அருண்மொழி இளையராஜாவுக்கு புல்லாங்குழல் இசை கலைஞரா வரதுக்கு முன்னாடி திரு சுதாகரன் தான் முழுக்க முழுக்க இளையராஜாவுக்கு புல்லாங்குழல் இசை கலைஞரா இருந்திருக்காரு. இந்த தொகுப்புல நீங்க கேட்கிற எல்லா பாடல்களுக்குமே புல்லாங்குழல் வாசிச்சது திரு சுதாகரன் தான். இந்த பாடல்கள் மட்டும் இல்லங்க, 80களில் இடம்பெற்ற கிட்டத்தட்ட எல்லா பாடல்களிலுமே புல்லாங்குழல் எங்கெல்லாம் நீங்க கேட்கறீங்களோ, நான் குறிப்பா சொல்றது இசை ஞானியின் பாடல்களை, அதை எல்லாமே திரு சுதாகரன் தான் வாசிச்சிருப்பாரு. நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான பகுதியா திரு சுதாகரன் இருந்திருக்காரு பாத்தீங்களா. திரு சுதாகரன் 2023 காலமானாரு. அதனால இன்றைக்கு இந்த பாடல்கள் மூலமா அவருக்கு நம்முடைய அஞ்சலிய நாம செலுத்துறோம். ஏன்னா இசை ஞானியின் இசையில இந்த ஒவ்வொரு பாடல்லையும் நம்மோட பேச போறது அவருடைய புல்லாங்குழல் கைவண்ணம் தான்.

0: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் முதல் 2 மணி நேரத்துக்கு இரவு 7 மணி வரைக்கும் இளையராஜா ஸ்பெஷல் உங்களுக்காக இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. 2 பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். இன்று இளையராஜாவின் புல்லாங்குழல் பாடல்களை முதல் 1 மணி நேரத்துக்கு நாம கேட்டுட்டு இருக்கோம். நாயகன் மற்றும் புன்னகை மன்னன் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டீங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:20 ஆகுது. நேர்களே,
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. துவாசை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக தாம்சன் சாலைக்கு பிறகு முதல் 2 தடங்கள்ல, PIE நோக்கி செல்லும் TPE, குறிப்பாக பொங்கோல் சாலைக்கு பிறகு 1 மற்றும் 5 தடங்கள்ல வாகனம் ஒன்று பழுதாகியிருக்கு. SLEA நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக அங்மோக்கியோ அவென்யூ 5 பிறகு முதல் தடத்துல சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளையராஜா ஸ்பெஷல். இசைஞானி இளையராஜாவின் புல்லாங்குழல் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில முதல் மரியாதை படத்தை நிச்சயமா நாம மறக்க முடியாது. ஏன்னா அந்த படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட சேர்ந்து இளம் கதாநாயகன் இருப்பாரு. அவர் தான் 2வது கதாநாயகன். ஆனா உண்மையிலே அவருடைய புல்லாங்குழல் தான் அங்க 2வது கதாநாயகன். உண்மையை சொல்லணும்னா அந்த புல்லாங்குழலை வாசிச்ச நம்ம புல்லாங்குழல் இசை கலைஞர் உண்மையிலே அந்த 2வது கதாநாயகன்க. அதுதான் உண்மை. அந்த செவிலி கதாபாத்திரம் ஞாபகம் இருக்கா? சிங்கப்பூர் ரஞ்சினி அந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க இறந்து போன அந்த காட்சியில அந்த காதலன் வந்து காதலி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சப்போ புல்லாங்குழல் அப்படி கீழே போடுவாரு இல்லையா, செவிலி அப்படின்னு கத்துவாரு. மற்ற இசையமைப்பாளர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, உடனே அங்க வந்து வயலின், கிட்டார் அப்படின்னு நல்ல ஹெவியான வாத்தியங்களை வந்து அப்படியே மிரல்ல வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம இசைஞானி என்ன செஞ்சாரு, அங்கேயும் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணாரு. ஃப்ளூட்ட வச்சு ஒரு சிம்பனி பண்ணாரு. அவருடைய கற்பனையை உயிருக்கு கொண்டு வந்தவர் யாரு, நம்மளுடைய சுதாகர் தான். அவருடைய கைவண்ணத்தை இங்க கொஞ்சம் கேளுங்க.

மறக்க முடியுமா? அந்த காட்சியிலே எல்லாத்தையுமே விளக்கியிருப்பாரு பாரதி ராஜா. அதுக்கு இடம் கொடுத்திருந்தாரு இளையராஜா. சுருக்கமா சொல்லி முடிக்கணும்னா, இசை கற்பனை இளையராஜா, கைவண்ணம் சுதாகர். அதுதான் இளையராஜாவின் புல்லாங்குழலின் மகிமை. அத உயிருக்கு கொண்டு வந்த சுதாகருக்கு நன்றி. அந்த படத்துல இடம்பெற்ற இன்னொரு பாடலுக்கும் உயிர் கொடுத்திருந்தாரு சுதாகர். அது இந்த பாட்டு.

0: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் இளையராஜா ஸ்பெஷல்ல என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இன்று இளையராஜாவின் புல்லாங்குழல் பாடல்களை நாம கேட்டுட்டு இருக்கோம். அதுலயும் 80களில் அவருடைய ஆஸ்தான இசை கலைஞர் சுதாகர் வாசிச்ச புல்லாங்குழல் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். சுதாகருடைய கைவண்ணத்தை கேட்டுட்டோம், அவருடைய குரலை கேட்கறது இல்லையா? 70களின் பிற்பகுதியில இளையராஜாவோடு அவர் போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அனுபவத்தை இணையம் வாயிலா அவர் பகிர்ந்துகிட்டாரு, கேளுங்களேன்.
1: எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அவ்வளவு நல்ல அனுபவம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா.
2: ஓகே.
1: ஏன்னா அப்போ நிறைய பெரிய ஆர்கெஸ்ட்ரா இருந்தது. அப்போ நஞ்சப்பா என்ன வாசிச்சாரோ அதே தான் நான் வாசிக்கணும். ஒரு பெரிய லெஜெண்டு பெரிய மியூசிஷியன் வாசிச்ச விட்டது, அதை நான் வாசிக்கும் போது எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. அவர் எப்படி வாசிச்சாரு, இவன் எப்படி வாசிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு கம்பேரிசன் வரும். அந்த பயம்லாம் இருந்தது. லேட் ஆயிடுச்சு ரொம்ப. அப்போது வயலினிஸ்ட்லாம் முணுமுணுத்து இன்னும் ஒரு புதுசாக இருக்கார், இவர் என்னத்தை வாசிக்க போகிறாரு அது சொன்னாங்க. அப்புறம் இளையராஜா அடமெண்ட்டாக இருந்துட்டார். நான் பயந்தான் வாசிக்கணும். நான் கேட்டேன், எல்லாரும் சொல்கிறாங்களே நான் வாசிக்கணுமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, நீ தான் வாசிக்கணும்னு. ஏதோ வாசி முடித்தேன், ஓகே டேக் ஓகே ஆயிடுச்சு.
0: ஏதோ வாசிச்சு முடித்தேன், டேக் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி எவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிறாரு. ஆனால் அந்த பாடலில் வந்த அந்த ஆரம்ப புல்லாங்குழல் இசையை நம்மால மறக்க முடியாது. அப்படியே ஒரு காலை பொழுது விடுகிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரும். அதை வாசிச்சதே சுதாகர் தான் கடைசியில. ஆனா அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றாரு, ஏதோ வாசிச்சேன் டேக் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. பெரும்பாலும் ஜாம்பவான்களுக்கு அவங்க ஜாம்பவான்கள்னு தெரியறதே இல்லைங்க. அதனாலதான் அவங்க அவ்வளவு உயரத்துல இருக்காங்க. என்ன நான் சொல்றது, அது எந்த பாட்டுன்னு தெரியுதா? இந்த பாட்டு தான்.

0: ஆஹா, இளையராஜாவின் புல்லாங்குழல் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு வரோம். அதுலயும் வந்து அவருடைய புல்லாங்குழல் கலைஞரான சுதாகர் பாடின பாடல்களை நாம வந்து ஒரு தொகுப்பா கேட்டுட்டு வரோம் இல்லையா. அதுல இரண்டு பாடல்களை நாம இப்போ கேட்டோம். நினைவெல்லாம் நித்யா மற்றும் கவிக்னம் பழுதாகி இருக்கு. பிகேஇயை நோக்கி செல்லும் எஸ்எல்இ, குறிப்பாக அப்ப தாம்சன் சாலைக்கு பிறகு. நகரை நோக்கி செல்லும் இசிபி, குறிப்பாக மரின் பரீட்க்கு பிறகு முதல் தடத்துல சாலை பணிகள்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
5: அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: இளையராஜா
0: ஸ்பெஷல். இளையராஜாவின் புல்லாங்குழல் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். தொகுப்புல இடம்பெற போகும் அடுத்த பாடலை பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. ஒரு சின்ன திரை பேட்டியின் போது பாடகர் மனோவும் சுதாகரும் இங்க உரையாடிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத வச்சு உங்களுக்கே தெரிய போகுது அது என்ன பாட்டு அப்படின்னு. இத கேளுங்களேன்.
7: என்ன ஒரு சின்ன பிட் நீங்க இதுல பிளே பண்ணாலும் அந்த பிட்ல எவ்வளவு லைஃப் இருக்கு சார். அது எதிர் போற மாதிரி, தாளத்துக்கு எதிர் போற மாதிரியே இருக்கு. பீட் ஆப்போசிட்டா போற மாதிரியே ஒரு கம்போசிஷன்.
8: அந்த சமஸ்ருதியில அந்த ஸ்வரம் கூட சொன்னா கூட கன்ஃபியூஷனா இருக்கும் அது.
7: ஆமாமா, தக்கச்சிக்கு தித்து அது வாசிக்கும் போது நீங்க அந்த பாடலுக்கு இந்த இசை கரெக்டா எப்பவோ கம்போஸ் பண்ணி வச்சாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஒவ்வொரு பாடலும்
0: அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உடனே அவருடைய ஃப்ளூட்டை வெளியே எடுத்து அந்த பீஸ அப்பவே அங்கே வாசி காட்டினாரு. அதுதான் இது.

0: மனுவும் அப்படியே கட்டுப்படுத்த முடியாம பாட ஆரம்பிச்சிட்டாரு. எந்த ஒரு ஒத்திகையும் இல்லாம டக்குன்னு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சுதாகர். ஏன்னா அதெல்லாம் மனசுல பதிஞ்ச இசை துணுக்குகள் இல்லையா அவருக்கு. நமக்குமே கேக்குற நமக்கே வந்து இத்தனை வருஷமா கேக்குற நமக்கே பதிஞ்சிருச்சுன்னா வாசிச்ச அவருக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எத்தனை இடங்கள்ல நமக்கு தெரியாமலே நம்முடைய மனசுல தன்னுடைய கால் தடத்தை இல்ல இல்ல தன்னுடைய புல்லாங்குழல் தடத்தை பதிச்சுட்டு போயிருக்காரு சுதாகர். பாத்தீங்களா, அந்த பாட்டை கேக்கலாமா?
1: பொழிகிறதே

0: பயணங்கள் முடிவதில்லை திரைப்பட பாடலை கேட்டீங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:50 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் AYE, குறிப்பாக லோவர் டெல்டா சாலைக்கு பிறகு 3 தடத்துல வாகனம் பழுதாகியிருக்கு. SLEயை நோக்கி செல்லும் TPE, குறிப்பாக டாம்பனீஸ் அவென்யூ 7 பிறகு வாகனம் பழுதாகியிருக்கு. நகரை நோக்கி செல்லும் ECP, குறிப்பாக மரின் பரேட்க்கு பிறகு 1 தடத்துல சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
2: ஒலி 9:08 இசை ஞானியின் இன்னிசை.
0: ஆமாங்க, இசை ஞானியின் இன்னிசை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில கடந்த 1 மணி நேரமா நாம வந்து இசை ஞானியின் புல்லாங்குழல் பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்டோம் இல்லையா. அதுவும் முக்கியமா இன்று இசைக்கலைஞர், புல்லாங்குழல் இசைக்கலைஞர் சுதாகர் வாசித்த அவருடைய பாடல்கள், இசை ஞானியின் பாடல்களை நாம கேட்டோம். நீங்க இன்று கேட்ட பாடல்கள் வந்து சுதாகர் வாசிச்ச ஒரு கையளவு பாடல் கூட இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்னது அவர் வந்து 70களின் பிற்பகுதியில வந்து 80கள் முழுக்க, அது வந்து இசைஞானிக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு காலகட்டம்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான காலகட்டத்துல இசைஞானிக்கு ஆஸ்தான புல்லாங்குழல் கலைஞரா அவர் இருந்திருக்காரு. அதனால அவர் வாசிச்சது இப்போ நீங்க கேட்ட பாடல்கள் ஒரு கைப்பிடி கூட இல்ல. 80கள் முழுக்க அவர் வாசிச்சது அத்தனை பாடல்கள். நான் ஏன் வந்து இதை சொல்றேன்னா, அடுத்த முறை இசை ஞானியின் 80களில் இடம்பெற்ற பாடல்கள் கேட்கிறப்போ அதுல ஒரு அழகான புல்லாங்குழல் இசை துணுக்கு நீங்க கேட்கிறப்போ டக்குன்னு இந்த சுதாகர் உங்க ஞாபகத்துக்கு வரணும், வருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவரு பண்ணமோட இல்ல, இருந்தாலும் அவருடைய கைவண்ணம் அவரு நிச்சயமா உங்க மனசுக்கு வந்து வருவாரு. நான் ஏன் சொல்றேன்னா, நாம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஜாம்பவான்களான இசையமைப்பாளர்கள் இளையராஜான்னு மட்டும் எந்த ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் அவங்களுடைய இசையை நம்ம ரசிக்கிறப்போ, இசைஞானியாவே இருக்கட்டுமே, அவருடைய இசையை நம்ம ரசிக்கிறப்போ அவங்களோட இசையை ரசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர்களா இருந்தவங்க இந்த ஜாம்பவான்களும் கூட. இசைஞானி வந்து ஒரு பட்டாளத்தோட நம்மளை தாக்கியிருக்காரு. அந்த பட்டாளம் ஒரு ஆமின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஜாம்பவான்களோட ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருவிகளை பொறுத்த வரைக்கும், தனிப்பட்ட இசை கருவிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஜாம்பவான்கள் தான். அவங்க வந்து ஒரு கிட்டாரை வந்து ஒரு சதானந்தமா இருக்கட்டும், தவில் வாசிக்கிறவரா இருக்கட்டும், தபலா வாசிக்கிறவரா இருக்கட்டும், ஒவ்வொரு இசை கலைஞரும் ஜாம்பவான் தான். இசை ஞானியோட வாசிச்சவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இசை ஞானியின் கற்பனையை உயிருக்கு கொண்டு வந்தவங்க. அதுல இந்த சுதாகருக்கு ஒரு பெரும் பங்கு இருந்திருக்கு. அதனால அவரை ஞாபகப்படுத்துற வகையில இன்று அவருக்கு ஒரு சமர்ப்பணமா இந்த ஒரு இசை தொகுப்பு இடம்பெற்றுச்சு. இசைஞானியின் பாடல்களை அதுல நம்ம ரொம்பவே கேட்டு ரசிச்சோம் இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வாரம் விட்டு ஒரு வாரம் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு இசை கலைஞருடைய இந்த மாதிரி கருவிகளை முன்னுக்கு கொண்டு வந்து இசைஞானியின் பாடல்களை ரசிக்க நம்ம முயற்சி செய்யலாம். அந்த மாதிரி தொகுப்பின் நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். முதல் மரியாதையில இடம்பெற்ற மற்றும் ஒரு பாடல், சிறு சிறு துணுக்குகளா இந்த புல்லாங்குழல் வரும், ஆனா அவ்வளவு முக்கியமான பங்கு அந்த புல்லாங்குழலுக்கு இந்த பாடல்ல இருக்கும். கேட்டு மகிழுங்க. இந்த பாடல் முடிந்து 6 செய்திகள், அதனையும் தொடர்ந்து உங்களை நான் டிக்டாக் லைஃப்ல சந்திக்கிறேன். அங்க தொடர்ந்து டிக்டாக் நேயர்கள் இசை ஞானியின் பாடல்களை விரும்பி கேட்கலாம். டிக்டாக் நேயர்கள் மட்டும்தான் விரும்பி கேட்கலாம். அதனால பாடல் முடிஞ்சு அப்படி சுத்திக்கிட்டே இருங்க. உங்களை நான் கூடிய விரைவில் டிக்டாக்ல சந்திக்கிறேன். இது ஒளி 9:08 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

0: வணக்கம். மாலை மணி 6, மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஸ்ரங்கன் ரோடு ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவிலின் குடமுழுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 11 தேதி நடைபெறவிருக்கிறது. லிட்டில் இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவில். அதன் குடமுழுக்கு தேதி அறிவிப்பு நிகழ்ச்சியில் மனிதவள துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் கலந்து கொண்டார். அவர் முன்னிலையில் ஆலய நிர்வாகமும் சிண்டாவும் இணக்க குறிப்பில் கையெழுத்திட்டன. கல்வி சமூக நிகழ்ச்சிகளுக்கு கூட்டாக தொடர்ந்து ஆதரவளிக்க இணக்கம் காணப்பட்டது. ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவிலின் சிலைகள், வேலைப்பாடுகள் ஆகியவற்றை சீரமைத்து பராமரிக்கும் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. மஞ்சள் நாடா ஓட்டத்தின் மூலம் சுமார் 260,000 வெள்ளி நிதி திரட்டப்பட்டிருக்கிறது. சுமார் 7,500 பேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கைதிகள், முன்னாள் கைதிகள், அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோருக்கு உதவ மஞ்சள் நாடா திட்டத்தின் மூலம் நிதி திரட்டப்படுகிறது. அதன் 16 ஆண்டு வரலாற்றில் முதன்முறை காலாங் நடுவத்தில் ஓட்டம் இடம்பெற்றது. கைதிகளின் மறுவாழ்வுக்கு வாய்ப்பளிக்கும் தகவலை இன்னும் அதிகமானோரிடம் கொண்டு சேர்க்க அது உதவும் என்று ஏற்பாட்டுக்குழு கூறியது. மஞ்சள் நாடா திட்டம் புதிய நம்பிக்கை அளிப்பதாக சொல்கிறார் முன்னாள் கைதி அண்ணாதுரை.
1: தெரியாதவங்க என் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் திருந்தணும்னு என் நம்பிக்கை வச்சிருக்காங்க. நானே என்ன நம்பிக்கை வைக்கலன்னு எப்படி எனக்கு பயம் இருக்கு வெளியாகிறதுக்கு. ஏன்னா வெளியாகும் பயம் வரும், ஐயோ இதோட திருப்பி போயிட்டு எப்போ வந்துருவோம், திருப்பி வந்துருவோம்னு. ஆனால் இவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க, தெரியாதவங்க, அந்த நம்பிக்கை தான்.
0: கைதிகளை பற்றிய சமூகத்தின் பார்வையில் மாற்றம் தேவை என்கிறார் ஒளி வழி 5 எஸ் கேப்டன் நாடகத் தொடரில் நடிக்கும் கிஷோர்.
2: நீங்கள் ஒருத்தங்க பார்க்கும்போது அவர் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் எக்ஸ் ஆஃபெண்டராக இருந்தால் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டும் இல்லாமல் ஒரு ஒரு சக மனிதரை பார்க்குற மாதிரி, உங்கள் நண்பரை பார்க்குற மாதிரி பாருங்கள். அவருக்கு அந்த எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை வந்து அவருக்கு அழியுங்க. ஒரு நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்களாக இருக்கலாம், ஒரு நேபராக இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை எங்கேயாவது ஒருத்தர் பார்க்குறவராக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கிளீன் ஸ்லேட்டாக அவங்கள பார்க்க ஆரம்பிங்க.
0: மஞ்சள் நாடா திட்டம் பற்றி இளையர்களிடம் விழிப்புணர்வூட்ட பெற்றோர் பிள்ளைகளுக்கான 888 மீட்டர் ஓட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. 10-5 கிலோமீட்டர் ஓட்டத்திலும் பலர் பங்கேற்றனர். 2009 மஞ்சள் நாடா திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரை 2.5 மில்லியன் வெள்ளி நன்கொடை திரட்டப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள். மகளிர் 1500 மீட்டர் எதேச்சைபாணி நீச்சலில் சிங்கப்பூருக்கு வெள்ளி. நீச்சல் வீராங்கனை கான்சிங் ஹுயி 16 நிமிடங்களில் நீந்தி பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுகளில் அவர் பெற்றிருக்கும் முதல் பதக்கம் அது. தேசிய அளவிலும் அவர் சாதனை படைத்திருக்கிறார். ஊஷு வீராங்கனை ஜியான் லாவ் வெண்கலம் வென்று சிங்கப்பூரின் பதக்கப்பட்டியலை தொடங்கி வைத்தார். சிங்கப்பூரின் மத்திய பகுதியில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் தொடர்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 102 இருந்தது. வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு வட்டாரங்களில் காற்று தூய்மை கேடு மிதமான அளவில் உள்ளது. இந்தோனேசியாவின் சில பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எறிவதால் புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. மலேசியாவும் சிங்கப்பூரும் அதனால் பாதிக்கப்பட்டுள்ளன. சிங்கப்பூரில் தகுதிபெற்ற குடும்ப மருத்துவர்கள் 220 பேர் குடும்ப மருத்துவ நிபுணர்களாக தரச் சான்றிதழ் பெற்றிருக்கின்றனர். கடந்த ஆண்டு நவம்பரில் குடும்ப மருத்துவம் சிறப்பு மருத்துவத்துறையாக அங்கீகரிக்கப்பட்டது. அப்போதிருந்து தகுதி பெற்றவர்களில் சுமார் 80 விழுக்காட்டினர் நிபுணர்களாக சான்றிதழ் பெற்றிருக்கின்றனர். குடும்ப மருத்துவ நிபுணர்கள் நோயாளியின் ஒட்டுமொத்த உடல்நலத்தை கருத்தில் கொண்டு சிகிச்சை அளிக்கின்றனர். வெவ்வேறு சிகிச்சைகளுக்காக ஒன்றோடொன்று உள்ள தொடர்பையும் கண்காணிக்கின்றனர். தேவைப்படும்போது மற்ற மருத்துவ நிபுணர்களுடன் இணைந்து நோயாளிகளுக்கான சிகிச்சையும் அவர்கள் ஒருங்கிணைக்கின்றனர். மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தம்மால் சுமார் $12 மில்லியன் அபராதம் செலுத்த இயலாது என்று கூறியிருக்கிறார். சொத்துகள் தம்முடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் சொன்னார். நம்பிக்கை மோசடி, கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்கியது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகியவற்றில் நஜீப் குற்றவாளி என்று 2020 ஜூலை மாதம் தீர்ப்பளிக்கப்பட்டது. 12 ஆண்டு சிறை தண்டனையும் 210 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டன. தற்போது நஜீப் காஜாங் சிறையில் இருக்கிறார். 2028 ஆகஸ்ட் வரை வீட்டுக்காவலில் தண்டனையை கழிக்க நஜீப் சுமார் $12 மில்லியன் அபராதம் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருந்தது. நஜீபின் சொத்துகள், வங்கிக் கணக்குகள், கணிசமான உடைமைகள் ஆகியவற்றை அமலாக்க நடவடிக்கைக்காக அரசாங்கம் முடக்கி வைத்திருக்கிறது என்பதை அவருடைய சட்டக்குழு சுட்டியது. ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள உலகத் தலைவர்கள் நியூயார்க் செல்கின்றனர். போர்கள், அரசியல் பதற்றம், செயற்கை நுண்ணறிவின் வேகமான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவற்றை தலைவர்கள் விவாதிக்கக்கூடும். ஈரான், காசா, உக்ரைன் போர்கள் பற்றிய விவாதம் பொதுச்சபையில் முக்கிய இடம் பிடிக்கும். ஈரான் ஹோர்முஸ் நீரிணை விவகாரங்களில் அரசதந்திர ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வல்லரசுகளுக்கிடையே இந்தியா போன்ற நாடுகள் பாலமாய் செயல்பட முடியுமா என்பதிலும் கவனம் செலுத்தப்படும். உலக நாடுகள் செயற்கை நுண்ணறிவை எப்படி பாதுகாப்பாய் பயன்படுத்துவது என்பது பற்றியும் பொதுச்சபையில் விவாதிக்கப்படும். உலகின் சில நாடுகளில் மிதமிஞ்சிய வெப்பமும் மோசமான வெள்ளமும் ஏற்பட்டுள்ளன. பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பது பற்றி உலகத் தலைவர்கள் சிறப்பு கூட்டம் நடத்துவர். அரசியல் வேறுபாடுகளை கடந்து 193 உறுப்பு நாடுகளும் அர்த்தமுள்ள நடவடிக்கையை தொடர முடியுமா என்பதே முக்கியமான கேள்வி. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: இளையராஜா
1: ஸ்பெஷல்.
3: உவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
4: பிரமாதம்.
3: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
4: சபாஷ்.

0: ஒலி 968 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். ஆமாங்க, மாலை 5 மணிக்கு தொடங்கினுச்சு நிகழ்ச்சி. 28 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. 6 மணி செய்திகளா? மாலை 6 மணி செய்திகளுக்கு பிறகு நாம சந்திக்கிறோம். இந்த 1 மணி நேரத்துல மாலை 5 மணிக்கு தொடங்கினது வந்து நான் உங்களுக்காக இசைஞானி இளையராஜாவின் புல்லாங்குழல் பாடல்களை உங்களுக்காக நான் ஒலியேற்றி இருந்தேன். அதை எல்லாரும் கேட்டு சந்தோஷப்பட்டோம். இப்ப மாலை 6 மணிக்கு பிறகு உங்க எல்லாரையும் நான் டிக்டாக் லைவ் வாயிலா சந்திக்கிறேன். இன்று வந்து லைவ் ஆரம்பிக்க கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, சில தொழில்நுட்ப கோளாறுகள். இப்போதான் லைவ் ஆரம்பிச்சோம், அதனால வாங்க வாங்க வாங்க வாங்க சீக்கிரமா வந்து ஒலியின் டிக்டாக் பக்கத்துல வந்து இணைஞ்சிருங்க எல்லாரும். சீக்கிரமா வாங்க வாங்க வாங்க. இங்க வந்து டிக்டாக் நேயர்கள் மட்டும்தான் இளையராஜா பாடல்களை விரும்பி கேட்கலாம். ஆமா, டிக்டாக் நேயர்களுக்கு நாங்க கொஞ்சம் செல்லம் கொடுக்கறோம், அதனால நீங்க மட்டும் இளையராஜா பாடல்களை விரும்பி கேட்கலாம். முதல் நேயரா யாரு பாடல் விரும்பி கேட்கறீங்க அப்படின்னு இப்ப நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கண்கள் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கு, யாரு முதல்ல டைப் பண்றா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் வந்து அப்படியே ஹாய் சொல்றதுலே குறியா இருக்கீங்க, அதுதான் வந்து உங்களுடைய குறியா இருக்கு, தப்பு இல்ல. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும், ஹாய். சரி, அதுக்காக காத்துட்டு இருக்கிற நேரத்துல நம்ம வந்து சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை இப்ப நீங்க கேட்டீங்க, மனோ வாணி ஜெயராம் அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்காக காத்துட்டு இருக்கிற நேரம் சாலை நிலவரத்தை நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:13 நேர்களில்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: சரி, சாலையில தடங்கள் ஒன்று ஏற்பட்டிருக்கு. SLEயை நோக்கி செல்லும் பிராடல் சாலை, இல்ல SLEயை நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக பிராடல் சாலைக்கு பிறகு 4 தடத்துல அந்த தடங்கள் ஏற்பட்டிருக்கு. சாங்கியை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக தோகுவான் சாலைக்கு பிறகு 3 தடத்துல சாலை பணிகள். அப்படியே வந்து காற்று தூய்மை கேட்டு குறியீட நம்ம பார்த்திடலாம். காற்று தூய்மை கேடு எப்படி இருக்கு அப்படின்னு, தற்போதைய நிலவரம் எப்படி இருக்குன்னா, சிங்கப்பூரின் வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா காற்று தூய்மை குறியீடு 24 இருக்கு, அது சராசரி நிலவரம். ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது கிழக்கில் பார்த்தீங்கன்னா 47 இருக்கு, அதுவும் வந்து சராசரி. வெஸ்டில் பார்த்தீங்கன்னா 53 இருக்கு, தெற்குல பார்த்தீங்கன்னா 45 இருக்கு. வெஸ்டில் 53 அதுவும் தற்போது சராசரியாக தான் இருக்கு, தெற்குல 45 அதுவும் வந்து ஆரோக்கிய நிலைமையில இருக்கு, தற்போது நார்மலா இருக்கு அது. ஆனா மத்திய பகுதியில 73 இருக்கு, அது கொஞ்சம் உயர்த்தப்பட்ட நிலைமையில தான் இருக்கு, அது கொஞ்சம் ஆரோக்கியமற்ற நிலைமையில இருக்கு. வெளியில போனீங்கன்னா நிச்சயமா மறக்காம முகக்கவசத்தை அணிஞ்சுக்குங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
5: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
6: டேக் ஆனியன், சுவையாகவோ
5: சுலபமாகவோ சமைக்கணுமா?
7: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
5: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
8: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
9: இளையராஜா ஸ்பெஷல்.
0: ஆமா, இளையராஜா ஸ்பெஷல் எத்தனை விதமா நாம கேட்கலாம். இப்போ வானொலி பக்கமா நீங்க இருந்தீங்கன்னா, வானொலியில வானொலி பெட்டி வச்சு கேட்டு இருந்தீங்கன்னா அப்படியும் நீங்க இளையராஜா ஸ்பெஷல் கேட்கலாம். மீ லிசன் செயலி வழியா கேட்டு இருந்தீங்கன்னா அப்படியும் இளையராஜா ஸ்பெஷல கேட்கலாம். இல்ல இப்படி கேட்க மாட்டேன், நான் டிக்டாக்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் சிறந்த வழி. ஏன்னா ஒலியினுடைய டிக்டாக் லைவ் பக்கமா வந்தீங்கன்னா அங்க நீங்க பாடல் விரும்பி கேட்கலாம். அங்க மட்டும்தான் இளையராஜா ஸ்பெஷல்ல இப்போ நீங்க பாடல் விரும்பி கேட்கலாம். அப்படித்தான் இரண்டு பேர் இங்க விரும்பி கேட்டிருக்காங்க. நித்யா ஷினி அவங்க வந்து எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்பட பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களையும் தொடர்ந்து சூப்பர் சிங்கர் கட் அப்படிங்கிறவரு அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆண் தான் நினைக்கிறேன், சூப்பர் சிங்கர் கட் அவரும் வந்து நாயகன் திரைப்பட பாடல கேட்டிருக்காரு. நித்யஷினி மற்றும் சூப்பர் சிங்கர் கட் நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய இளையராஜா ஸ்பெஷல் ஹலோ ஒலியின் அடுத்த இரண்டு பாடல்கள். இல்ல முதல் இரண்டு பாடல்கள்.

0: ஹலோ, ஒலியில நாம இணைஞ்சிருக்கோம். பாடல்களுக்கு நடுவில் அதுவும் இளையராஜா பாடல்களை மட்டுமே நீங்க விரும்பி கேட்கிற நேரம், அதுவும் டிக்டாக் நேயர்கள் மட்டுமே விரும்பி கேட்கிற நேரம் இது. அந்த பாடல்களை உங்களுக்காக ஒலியேற்றிட்டு இருக்கேன் நான் சாந்தி. இரவு 8 மணி வரைக்கும் என்னோட இணைஞ்சிருங்க. அப்படியே டிக்டாக் பக்கமா இருந்தீங்கன்னா உடனே ஒலியினுடைய டிக்டாக் பக்கத்துக்கு வாங்க. அங்க நீங்க இளையராஜா பாடல்களை 7 மணி வரைக்கும் விரும்பி கேட்கலாம். சாலை நிலவரத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:27 ஆகுது. நேர்களே,
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. AYEI நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக PIE சாங்கிக்கு பிறகு 4 தடத்துல, PIE நோக்கி செல்லும் TPE, குறிப்பாக லோயாங் அவென்யூவுக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்கு. சாங்கியை நோக்கி செல்லும் இல்லைங்க, SLEயை நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக பிராடல் சாலைக்கு பிறகு 4 தடத்துல சாலையில தடங்கள் ஒன்று ஏற்பட்டிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
0: டிக்டாக் பக்கமா இருந்தீங்கன்னா உடனே ஒலியினுடைய டிக்டாக் பக்கத்துக்கு நீங்க வாங்க. ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியை 8 வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் 7 வரைக்கும் இளையராஜா பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க மட்டும்தான் நீங்க விரும்பி கேட்கலாம். அடுத்த 2 பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க டிக்டாக் நேயர்கள் கஸ்தூரி மற்றும் பாலா. கஸ்தூரி வந்து என்னுயிர் தோழன் திரைப்பட பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னு உங்களுக்கே உடனே தெரிஞ்சிருக்கும். இல்லைங்க, மெல்லிசை பாடல் இல்லைங்க, அதே பாட்டில் வர குத்தும் கும்மாளமுமா இருக்கிற ஒரு பாடல், அந்த பாடல்லாம் கஸ்தூரி விரும்பி கேட்டிருக்காங்க. அதனையும் தொடர்ந்து எங்க மெல்லிசை பாடல் இல்லையே அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நேயர் பாலா விரும்பி கேட்டிருக்காரு ரெட்டை வால் குருவி திரைப்பட பாடல். கஸ்தூரி மற்றும் பாலா நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய இந்த ஹலோ ஒலி இளையராஜா ஸ்பெஷலின் அடுத்த 2 பாடல்கள்.
4: மச்சி மன்னாறு அம்மன்சுக்குள்ள பேஜார், தச்சு பன்னாறு டக்கரா நின்னு போனாரு.

0: இரட்டை வால்குருவி மற்றும் எண்ணுயிர் தோழன் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டீங்க. இளையராஜா ஸ்பெஷல்ல ஹலோ ஒலி உங்களுக்காக இடம்பெற்றுகிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடித்த இளையராஜா பாடல்களை நீங்க விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? டிக்டாக் லைவ் வாயிலா விரும்பி கேட்டுட்டு இருக்கீங்க. டிக்டாக் நேயர்களுக்கு நாங்க அவ்வளவு செல்லம் கொடுக்கறோங்க. அதனால டிக்டாக் பக்கமா இருந்தீங்கன்னா உடனே ஒலியினுடைய டிக்டாக் பக்கத்துக்கு வாங்க. உடனே எங்களுடைய லைஃப்ல ஜாயின் பண்ணுங்க. டிக்டாக் நேயர்கள் மட்டும் விரும்பி கேட்கும் பாடல்கள், விரும்பி கேட்கும் நேரம் இது. சரியா, சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:40 ஆகுது. நேர்களே,
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. AYE-ஐ நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக PIE சாங்கிக்கு பிறகு 4 தரத்துல, PIE-ஐ நோக்கி செல்லும் TPE, குறிப்பாக லோயாங் அவென்யூவுக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்கு. சாங்கியை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக தாம்சன் சாலைக்கு பிறகு சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற, எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களம் இறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் MediaCorp Sports YouTube-இல் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐசி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை MediaCorp தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: இளையராஜா
0: ஸ்பெஷல். இளையராஜா ஸ்பெஷல்ல அடுத்த 2 டிக்டாக் நேயர்கள் பாடல்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்கதான் ராஃபியா கபீர், நியூசிலாந்து நேயர். இவங்க நியூசிலாந்துல என்ன, அவங்க 4 நம்மளை விட அவங்க இன்னும் முன்னாடி இருக்காங்க. அப்பனா இப்ப வந்து என்ன, இப்போ 10 இருக்கும், 10 கூட இருக்கும், 10:42 இருக்கும் நினைக்கிறேன். அங்க அவங்க வந்து இன்னும் தூங்காம நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல நமக்கு சந்தோஷம், ஒலியோட அவங்க இணைஞ்சிருக்காங்க இந்த நேரம். அதனாலேயே ரஃபியா உங்களுக்காக நான் பாடல் விரும்பி கேட்கிறேன். அதுவும் வந்து நீங்க கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்காக பாடல் வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் ஸ்டெஃபனி கெவின், டிக்டாக் நேயர் பாடல் விரும்பி கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கீங்க. ரஃபியா மற்றும் ஸ்டெஃபனி, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி இளையராஜா ஸ்பெஷலின் அடுத்த 2 பாடல்கள். நீங்களும் இந்த மாதிரி பாடல் விரும்பி கேட்கணும், இளையராஜா பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்க உடனே டிக்டாக் பக்கமா வாங்க. ஒலியினுடைய டிக்டாக் பக்கத்தை ஜாயின் பண்ணுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அங்க நீங்க பாடல்கள் விரும்பி கேட்கலாம்.

0: ஏன் தூங்க முடியல? ஏன்னா தூங்குறதுக்கான நேரம் இது இல்லைங்க. இளையராஜா ஸ்பெஷல் இடம்பெற்று இருக்கிற இந்த நேரம், இந்த நிகழ்ச்சி இன்னும் முடியறதுக்கான நேரம் கூட வரல. 8 மணிக்கு தான் இந்த நிகழ்ச்சி முடிய போகுது. அதனால இந்த நேரம் தூங்குற நேரம் கிடையாதுங்க. சரி, இளையராஜா ஹலோ ஒலி, இளையராஜா ஸ்பெஷல் ஹலோ ஒலி கேட்டுக்கிட்டு இருக்கோம். சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:52 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: சரி, சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. SLE நோக்கி செல்லும் TPE, குறிப்பாக CTE நகர் எக்ஸிட்டில் விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. மற்றும் ஒரு இடத்திலையும் விபத்து. AYE நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக PIE சாங்கி எக்ஸிட், அந்த பக்கமா இருந்தீங்கன்னா 4 தரத்தை தவிர்த்துருங்க. BKEயை நோக்கி செல்லும் SLE, குறிப்பாக ஈஷூனுக்கு பிறகு வாகனம் ஒன்றே பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
1: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
0: ஹலோ ஒலியின் நிறைவு பாடலுக்கு நாம வந்துட்டோம். அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் மணி பிஜே. அவர் வந்து 70களில் வெளிவந்த ஒரு பாடல், முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை அவர் விரும்பி கேட்டிருக்காரு. மணி, நீங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் நிறைவு பாடலா வருது. இந்த பாடல் முடிந்து 7 செய்திகள், அதனையும் தொடர்ந்து உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். பாடலாசிரியர் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெறப்போகுது. இன்று யாரு பாடலாசிரியரா இடம்பெறப்போகிறாரு? அருமையான பாடல்களை நமக்கு கொடுத்த ஒரு பாடலாசிரியர் தான் வராரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. சரியா, இந்த பாடல் முடிந்த செய்திகள், அதையும் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு குட்டி பாடல் வரும், அதனையும் தொடர்ந்து செய்திகள், அதன் பிறகு உங்களை சந்திக்கிறேன். இது ஒளி 9:08 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

0: வணக்கம். இரவு மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஸ்ரங்குன்றோல் ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவிலின் குடமுழுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 11 நடைபெறவிருக்கிறது. லிட்டில் இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில். அதன் குடமுழுக்கு தேதி அறிவிப்பு நிகழ்ச்சியில் மனிதவள துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் கலந்து கொண்டார். அவர் முன்னிலையில் ஆலய நிர்வாகமும் சிண்டாவும் இணக்க குறிப்பில் கையெழுத்திட்டன. அதுபற்றி விவரிக்கிறார் சிண்டா தலைமை நிர்வாக அதிகாரி அன்பரசு ராஜேந்திரன்.
1: வழிபாட்டு தலங்கள் அதன் பயன்பாட்டிற்கு அப்பால் எவ்வாறு பொது பயன்பாட்டிற்கு, அதாவது சமூக சேவை அமைப்புகள், சிண்டா மாதிரியான அமைப்புகள் சேர்ந்து இடங்களை நம்முடைய சமூக சேவை நிலையங்களாக மாற்றி அமைப்பதற்கும், அதே நேரத்தில் பயிலரங்குகள், கருத்தரங்குகள் பொது மேம்பாட்டிற்காக எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்காகவும் இந்த இணக்க குறிப்பு. இதற்கு அப்பால் இன்னும் மேன்மேலும் வழிபாட்டு தலங்கள் இம்மாதிரியான இணக்க குறிப்புகளின் மூலமாக நாம் இணையும் போது மக்கள் வந்து இன்னும் நிறைய பலன் அடைவார்கள்.
0: ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவிலின் சிலைகள், வேலைப்பாடுகள் ஆகியவற்றை சீரமைத்து பராமரிக்கும் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. மஞ்சள் நாடா ஓட்டத்தின் மூலம் சுமார் 260,000 வெள்ளி நிதி திரட்டப்பட்டிருக்கிறது. சுமார் 7,500 பேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கைதிகள், முன்னாள் கைதிகள், அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோருக்கு உதவ மஞ்சள் நாடா திட்டத்தின் மூலம் நிதி திரட்டப்படுகிறது. அதன் 16 வரலாற்றில் முதன்முறை காலாங் நடுவத்தில் ஓட்டம் இடம்பெற்றது. கைதிகளின் மறுவாழ்வுக்கு வாய்ப்பளிக்கும் தகவலை இன்னும் அதிகமானோரிடம் கொண்டு சேர்க்க அது உதவும் என்று ஏற்பாட்டுக்குழு கூறியது. மஞ்சள் நாடா திட்டம் புதிய நம்பிக்கை அளிப்பதாக சொல்கிறார் முன்னாள் கைதி அண்ணாதுரை.
2: தெரியாதவங்க என் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க, நான் திருந்தணும்னு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நானும் என்ன நம்பிக்கை வைக்கலன்னு எனக்கு பயம் இருக்குது வெளியாகிறதுக்கு. ஏன்னா வெளியாகும் பயம் வரும், ஐயோ இதோட திருப்பி போயிட்டு எப்போ வந்துருவோம், திருப்பி வந்துருவோம்னு. ஆனால் இவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க, தெரியாதவங்க, அந்த நம்பிக்கை தான்.
0: கைதிகளை பற்றிய சமூகத்தின் பார்வையில் மாற்றம் தேவை என்கிறார் ஒளிவழி 5 ஆஸ் கேப்டன் நாடகத் தொடரில் நடிக்கும் கிஷோர்.
3: நீங்க ஒருத்தருங்க பார்க்கும்போது அவர் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் எக்ஸ் ஆஃபெண்டரா இருந்தா எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டும் இல்லாம ஒரு ஒரு சக மனிதரை பார்க்கற மாதிரி, உங்க நண்பரை பார்க்கற மாதிரி பாருங்க. அவருக்கு அந்த எந்த வாய்ப்பா இருந்தாலும் அதை வந்து அவருக்கு அழியுங்க. ஒரு நீங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறவங்களா இருக்கலாம், ஒரு நேபரா இருக்கலாம், ஒரு நண்பரா இருக்கலாம், இல்ல எங்கேயாவது ஒருத்தர் பாக்குறவரா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கிளீன் ஸ்லேட்டா அவங்களை பார்க்க ஆரம்பிங்க.
0: மஞ்சள் நாடா திட்டம் பற்றி இளையர்களிடமும் விழிப்புணர்வு பெற்றோர் பிள்ளைகளுக்கான 888 மீட்டர் ஓட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. 10-5 கிலோமீட்டர் ஓட்டங்களில் பலர் பங்கேற்றனர். 2009 மஞ்சள் நாடா திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரை 2.5 மில்லியன் வெள்ளி நிதி திரட்டப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டி மகளிர் 1500 மீட்டர் எதிர்ச்சைபாணி நீச்சலில் சிங்கப்பூருக்கு வெள்ளி. நீச்சல் வீராங்கனை கான்சிங் வி 16 நிமிடங்களில் நீந்தி பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுகளில் அவர் பெற்றிருக்கும் முதல் பதக்கம் அது. தேசிய அளவிலும் அவர் சாதனை படைத்திருக்கிறார். ஊஷு வீராங்கனை ஜியன் லாவ் வெண்கலம் வென்று சிங்கப்பூரின் பதக்கப்பட்டியலை தொடக்கி வைத்தார். சிங்கப்பூரின் மத்திய பகுதியில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் தொடர்கிறது. மாலை 6 நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 102 பதிவானது. வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு வட்டாரங்களில் காற்று தூய்மைக்கேடு மிதமான அளவில் உள்ளது. இந்தோனேசியாவின் சில பகுதிகளில் காட்டு தீ பற்றி எறிவதால் புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. மலேசியாவின் சில பகுதிகளிலும் புகை மூட்டம் தொடர்கிறது. இன்று காலை 32 இடங்களில் காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. சரவாக்கின் செரியார் நகரில் காற்று தூய்மைக்கேடு ஆக அதிகமாக 173 என்று பதிவானது. ஜொஹூரின் சில பகுதிகளிலும் தலைநகர் கோலாலம்பூரிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமாய் இல்லை. ஆசியான் வட்டாரத்தில் வறண்ட வானிலை நீடிப்பதே காற்று தூய்மைக்கேடு அதிகரிக்க காரணம் என்று மலேசிய வானிலை ஆய்வகம் கூறியது. நேற்றைய நிலவரப்படி இந்தோனேசியாவில் 800 மேற்பட்ட இடங்களிலும், மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் 6 இடங்களிலும் காட்டுத்தீ பற்றி எறிகிறது. மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தம்மால் சுமார் $12 மில்லியன் அபராதம் செலுத்த இயலாது என்று கூறியிருக்கிறார். சொத்துகள் தம்முடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் சொன்னார். நம்பிக்கை மோசடி, கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்கியது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகியவற்றில் நஜீப் குற்றவாளி என்று 2020 ஜூலையில் தீர்ப்பளிக்கப்பட்டது. 12 ஆண்டு சிறை தண்டனையும் 210 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. தற்போது நஜீப் காஜாங் சிறையில் இருக்கிறார். 2028 ஆகஸ்ட் வரை வீட்டுக்காவலில் தண்டனையை கழிக்க நஜீப் 12 மில்லியன் டாலர் அபராதம் செலுத்த வேண்டும். நஜீபின் சொத்துகள், வங்கிக் கணக்குகள், கணிசமான உடைமைகள் ஆகியவற்றை அமலாக்க நடவடிக்கைக்காக அரசாங்கம் முடக்கி வைத்திருக்கிறது என்பதை அவருடைய சட்டக்குழு சுட்டியது. இந்தோனேசிய தேடல் மீட்புக்குழு ஜாவா கடலில் மேலும் ஓர் உடலை மீட்டிருக்கிறது. சென்ற வாரம் சுரபயாவிலிருந்து பஞ்சர்மசின் சென்று கொண்டிருந்த படகில் 243 பேர் இருந்தனர். பலத்த காற்று வீசி கடல் கொந்தளித்ததால் படகு கவிழ்ந்தது. தற்போது மீட்கப்பட்டது அந்த படகில் சென்ற பயணி ஒருவரின் உடல் என்று தெரிகிறது. படகின் உட்பகுதியிலிருந்த உடலை முக்குளிப்பாளர்கள் கண்டறிந்தனர். முன்னதாக மேலும் 9 பேர் மாண்டது உறுதிப்படுத்தப்பட்டது. 108 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். 126 பேரை இன்னமும் காணவில்லை. வடகொரியா கிழக்கு கடலில் 2 ஏவுகணைகளை பாய்ச்சியதாக தெரிய வந்திருக்கிறது. முதலில் பாய்ச்சப்பட்டது குறுந்தொலைவு புவியீர்ப்பு ஏவுகணை என்று தென்கொரிய ராணுவம் கூறியது. சில மணி நேரத்தில் ஏவப்பட்ட 2வது ஏவுகணை எந்த வகையைச் சேர்ந்தது என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. 2 ஏவுகணைகள் பாய்ச்சப்பட்டதை தென்கொரிய ராணுவம் கண்டறிந்ததாக யோன்ஹாப் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. முதல் ஏவுகணை சுமார் 450 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியை கணிசமாக குறைத்தார். இருப்பினும் வடகொரியா அதன் ஆயுத சோதனையை தொடர்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: நீ வெளுத்தது என் கருப்பாயி.

0: 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். மாலை 5 மணி தொடங்கி 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. முதல் 2 மணி நேரத்துக்கு இளையராஜா ஸ்பெஷலா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சது. நிகழ்ச்சியின் கடைசி 1 மணி நேரத்துக்கு நாம வந்துட்டோம். அதனாலதான் மாலை 7 மணி செய்திகளுக்கு, அதாவது 7 மணி செய்திகளுக்கு பிறகு நாம சந்திக்கிறோம். இந்த நிறைவான 1 மணி நேரத்துல பாடலாசிரியர் தொகுப்பா இந்த நிகழ்ச்சி இடம்பெறப் போகுது. இன்றைய பாடலாசிரியர், இந்த வார பாடலாசிரியர் யார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த பாடலை எழுதியவர் தான் ஏழையின் சிரிப்பில் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்களே, தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் உன்னிமேனன் அனுராதா ஸ்ரீராம் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஆனா பாடலை எழுதியது யார்? 90களில் 2000ஆம் ஆண்டுல பல புகழ்பெற்ற பாடல்களை நமக்காக எழுதிய ஒரு பாடலாசிரியர், பாடலாசிரியர்களுக்குள்ளே மிகுந்த மரியாதையை பெற்ற ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு தான் சொல்லணும். இவரை பற்றி நான் சொல்றதுக்கு பதிலா சக கவிஞர்கள், சக பாடலாசிரியர்கள் இவரை பற்றி பின்பு இந்த 1 மணி நேரத்துல அவங்கக்குள்ள உரையாட போறாங்க. அதை நீங்க கேட்கத்தான் போறீங்க. ஆனா குறிப்பா முக்கியமா இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, வாய பிளக்க வைக்க போற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, கவிஞர் வாலி இவருடைய பாடல் ஒரு வரிய கேட்டுட்டு நினைச்சாரா, ஆஹா இந்த பையனால நான் அவுட் ஆயிடுவேனோ, எனக்கு வேலை போக போகுதோ அப்படின்னு நினைக்க வச்ச பாடலாசிரியர் இவரு தான். அவர் யாரு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னால சாலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:14 ஆகுது நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: நினைச்சு பாருங்க, வாலிய யாராவது அப்படி நினைக்க வைக்க முடியுமா? இவர் நினைக்க வச்சிருக்காருங்க, இவர் எழுதி வச்ச வரி. சரி, விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. SLEயை நோக்கி செல்லும் TPE, குறிப்பாக CTE நகர் எக்ஸிட்டில் விபத்து. PIE நோக்கி செல்லும் BKE, குறிப்பாக SLEக்கு முன்பு வாகனம் பழுதாகியிருக்கு. SLEயை நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக பிராடல் சாலைக்கு பிறகு 4ஆம் தரத்துல சாலையில தடங்கள் ஒன்று ஏற்பட்டிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ATO 1 மற்றும் பிவாணி ATO 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றைய உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டை இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
0: ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியை 8 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் பாடலாசிரியர் தொகுப்புல என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இந்த பாடலாசிரியர் எழுதிய பாடலோடுதான் இன்றைய தொகுப்பு முதல்ல ஆரம்பிச்சது. ஏழையின் சிரிப்பில் திரைப்பட பாடலோடு தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் அந்த பாடலை கேட்டீங்க. இன்று பாடலாசிரியர் பழனி பாரதியின் பாடல்களை தான் நாம கேட்க இருக்கோம். காரைக்குடியில் பிறந்த பழனி பாரதியின் பாடல், பாரதிதாசன், கவிஞர் பாரதிதாசனின் கொள்கைகளை ரொம்பவே பின்பற்றிய ஒரு பாடலாசிரியர் பழனி பாரதி. 90களில் 2000ஆம் ஆண்டுலாம் பல பிரபலமான பாடல்களை நமக்கு கொடுத்த ஒரு பாடலாசிரியர். ஏதோ ஒரு வேலையில ஆரம்பிச்சு அந்த வேலை பிடிக்காம, ரொம்ப ஆங்கிலத்துல போரிங்கான ஒரு வேலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பொழுது போகாம அந்த வேலையை செஞ்சுட்டு, ஆனா அந்த வேலையில கொஞ்சம் கூட எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லாம, அதன் பிறகு சினிமாவில் அதுவும் பாடல் எழுதணுங்கிற ஆசையிலே இருந்த ஒரு ஒரு ஒரு கவிஞர் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு கவிஞரை வச்சுட்டு அதன் பிறகு திரைக்கு வந்தவர் தான் அவர். பாடலாசிரியர்களுக்குள்ளே மிகுந்த மரியாதை பெற்ற ஒரு பாடலாசிரியர். அவருடைய பாடல்களை தான் இந்த, அதாவது 8:00 வரைக்கும் நாம கேட்க இருக்கோம். பலவிதமான பாடல்கள் எழுதியிருக்காரு. பலவிதம் அப்படின்னு சொல்றப்ப இதுவும் ஒரு விதம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர்.

0: பாடலாசிரியர் பழனி பாரதியின் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு இருக்கோம். இரண்டு பாடல்களை ஒன்றன் பின் ஒன்று கேட்டீங்க. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் மனோ அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை இப்போ கேட்டீங்க. அதற்கு முன்பு துள்ளலான ஒரு பாடல், சிற்பியின் இசையில் அவர் எழுதிய பாடலை கேட்டீங்க. மேட்டுக்குடி திரைப்படத்துக்காக கிருஷ்ணச்சந்தர் ஸ்வர்ணலதா அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. திரை பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு திரை பாடலாசிரியருக்கும் பொற்காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இல்லையா. அப்படி இருக்கிறப்போ தன்னுடைய பொற்காலமா எதை நினைக்கிறாரு, எந்த காலகட்டத்தை நினைக்கிறாரு அப்படிங்கறத பாடலாசிரியர் பழனி பாரதியே இங்க பகிர்ந்துக்கிறாரு ஒரு பேட்டியில. கேளுங்களேன்.
1: ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அதில் இசையில் எழுதுனேன். அதில் இந்த கட்டு சேலம் அடிப்பில் நான் கசஞ்சி போனேன். அது இந்த கல்லூரி மாணவர்கிட்ட மிகப்பெரிய பிரபலமானது. இந்த நேரத்தில் தான் சுந்தர்சி வந்து வரார். சுந்தர்சி வந்து சுந்தர்சி செல்வபாரதி இயக்குனர் செல்வபாரதி ஒரு பெரிய குழு வந்து அபிபுல்லா சாலை அறிவுமதியனுடைய அலுவலகத்தில் நாங்கள்லாம் சந்திப்போம். அந்த இடத்துல வந்து சந்திப்பில் வந்து இந்த பாட்டை கேட்குறாரு. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் நான் எழுதின பாடல்களை இயக்குனர் சுந்தர்சி கேட்குறாரு. நல்லா இருக்கு, உன்னோட பாட்டு கேட்டேன், நீ எழுதின எல்லா படத்துக்கும் எல்லா பாட்டும் நீயே எழுதின. அப்போ தான் உள்ள தெளித்தார் படம் வந்து எல்லா படமும் விட்டு இதுக்கிடையில் வந்து ஒரு மாத இடைவெளியில் வந்து பூவே உனக்காக படம் போடுது. இது எல்லாமே ஒரு வணிகம் சார்ந்த பெரிய வெற்றியான பாடல்கள். பூவே உனக்காக எல்லாம் வந்து ரொம்ப மெல்லிய பாடல்கள், மெல்லிய இசையிலோட பாடல்கள். எல்லா பக்கமும் என்னுடைய பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சு. ஒரு முழு நேர பாடலாசிரியராக நான் உருவாக்கப்பட்டேன்.
0: முழு நேர பாடலாசிரியர் அப்படின்னு அவர் சொல்றப்போ எந்த அளவுக்கு முழு நேரம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் உங்களுக்கு விளக்குறேன். உள்ளத்தை அழித்தா அப்போ சாந்தி அந்த அழகிய இலையெல்லாம் அந்த பாட்டை போடுங்களே அப்படின்னு சொல்றீங்களா? அதை இப்போ போட மாட்டேன். ஏன்னா அந்த பாட்டில் தான் முக்கியமான விஷயமே அடங்கி இருக்கு. நான் முதல்ல சொல்லியிருந்தேனே கவிஞர் வாலி, கவிஞர் வாலிக்கும் அந்த பாட்டுக்கும் தான் அந்த பாட்டு தான் பெரிய சம்பந்தமே இருக்கு. அதனால அந்த பாட்டை இப்போ போட முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக நான் ஒளியேற்றுறேன். ஆனால் அவர் இன்னும் இரண்டு பாடல்களை பற்றி இப்போ இந்த பேட்டியில் சொல்லியிருந்தார்ல, அந்த இரண்டு பாடல்கள் முக்கியமான பாடல்களாக எனக்கு அமைஞ்சது அப்படின்னு, அந்த இரண்டு பாடல்களை இப்போ கேட்கலாம்.

0: ஒலியில் உல்லாசம் தொகுப்புல என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. பாடல் ஆசிரியர் தொகுப்புல என்னோட இணைஞ்சிருக்கீங்க. பழனி பாரதியின் பாடல்களை இந்த வாரம் நாம கேட்டு இருக்கோம். பாடல் ஆசிரியர் பழனி பாரதி, பூவே உனக்காக மற்றும் புதிய மன்னர்கள் திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டீங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:40 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. SLE நோக்கி செல்லும் TPE, குறிப்பாக CTE நகர் எக்ஸிட்டில். PIE நோக்கி செல்லும் BKE, குறிப்பாக KJE எக்ஸிட்டில் சாலையில தடங்கள் ஒன்று ஏற்பட்டிருக்கு. SLE நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக அங்மோக்கியோ அவென்யூ 1க்கு பிறகு 2 தடத்திலையும் சாலையில தடங்கள் ஒன்று ஏற்பட்டிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: எப்படி எல்லாம் எழுதியிருக்காரு பாருங்க பழனி பாரதி. நான் அவனில்லை திரைப்படத்துக்காக அந்த பாடலை அவர் எழுதியிருந்தாரு. விஜய் ஆந்தனியின் இசையில் நரேஷ் ஐயர், தீபா மிரியம் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நிரம்பி பொழுது 7:46 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. SLEA நோக்கி செல்லும் TPE, குறிப்பாக CTE நகர் எக்ஸிட்டில்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
6: அருமை,
7: எங்க பயிற்சி வகுப்புக்கு
5: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
7: நான் இதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
5: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
7: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: பொதுவாவே நமக்கு தனிப்பட்ட முறையில ஆர்வம் இருக்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துவோம். மற்றவர்களுக்கு புலப்படாத விஷயம் அப்போதான் நமக்கு புலப்படும். அப்படித்தான் நாம வந்து பாடல்கள் கேட்கிறப்போ, இப்ப நாம ஒரு பாடல் ஆசிரியர் இல்ல, கவிஞர் இல்ல அப்படிங்கிறப்போ பாடல்களை வந்து கேட்கிறப்போ வரிகளை வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம வந்து ரசிப்போம். ஆஹா, நல்லா இருக்க இந்த வரி அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு கவிஞரா இருந்து ஒரு பாடல் ஆசிரியரா இருக்கிறப்போ வேற ஒரு பாடல் ஆசிரியர் வரிகள் எழுதுறப்போ அதுல சாதாரண ஆட்களுக்கு புரியாத ஒரு விஷயம், கேட்காத ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். என்னம்மா எழுதிருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா பக்கத்துல நாம வந்து ஞான பழம் மாதிரி உட்காந்துட்டு, அப்படியா, நல்லா இருந்துச்சு, ஆனா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நினைப்போம். அப்படித்தான் பாடலாசிரியர் பழனி பாரதி எழுதின ஒரு வரி கவிஞர் வாலிய ஆஹா இதோட நமக்கு முடிஞ்சது போல அப்படின்னு நினைக்க வச்சிருக்கு. அதை பற்றி எழுத்தாளர் பரிசல் கிருஷ்ணாவும் பாடலாசிரியர் ஆப்பா ராஜாவும் இங்க ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்க, கேளுங்களேன்.
9: அழகை லைலா, அவளது இசைலா, சந்தன வெயிலா, அவள் மன்மத புயலா அப்படின்னா வெயிலா முயலா வந்து இது வரும்போது வாலி தாண்டா அப்படின்னு நினைச்சு பார்த்தா பழனி பாரதின்னு இருக்கு. அது வந்து பழனி பாரதியோட பீக் காலம் அப்படிங்களா. உள்ளத்தள்ளித்தா வந்து ஒழிக்காத கேஸ் வீட்டுல, ஒழிக்காத டிவி இல்ல அப்படின்னு இருக்கும். அதுல இந்த பாட்டை கேட்டுட்டு நான் வாலின்னு நினைச்சேன்ல, வாலியே வந்து திருச்சியில வந்து ஒரு கூடத்துல திருச்சி சிவா அவருக்கு நடத்தின பாராட்டு விழால பழனி பாரதியோட உள்ளத்தள்ளித்தா பாட்டை கேட்டுட்டு அவ்வளவுதான் நான் ஃபீல்ட் அவுட் நினைச்சிட்டேன் அப்படின்னு இருக்காரு மேடையிலே சொல்லியிருக்காரு.
10: ரகசியமாய் அவள் இளமையை ரசிப்பேன், கனவுகள் அடுக்கி காலையில் களைப்பேன். அது ஒரு கற்பனை பாருங்களேன், கனவுகள் அடுக்கி காலையில் களைப்பேன். இந்த ஒரு வரி போதும். அவர் அடடா பூவின் மாடாடா அவளுக்கு பாருங்களேன்,
9: அதைத்தான் வாலி சொன்னாராமா. வழக்கமா வந்து பெண்ணை வந்து நாடு, மொழி இதெல்லாம் பெண்கள் கூட ஒப்பிடுவாங்க. நீங்க ரிவர்ஸ் பண்ணிருக்க, நான் இப்படி யோசிச்சதே இல்லை, இத்தனை வருஷமா இது எனக்கு சிந்தனையால வரலையான்னு நினைச்சேன் அப்படின்னு.
0: உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது எனக்கும் புரியல, ஆனா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து படிச்சவங்க, பாடல் ஆசிரியர்கள், ஜாம்பவான்கள். அவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, நமக்கு அதுக்கு நமக்கு வந்து புரியல, விட்டுருங்க பரவாயில்ல. ஆனா அவர் எழுதிய வரிகள்ல பிரத்யேகமா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கவிஞர் வாலியையே நினைக்க வச்சிருக்குன்னா, இதோட எனக்கு முடிஞ்சது அப்படின்னு நினைக்க வச்சிருக்குன்னா, அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. ஆனா அந்த பாடல்ல உண்மையிலே வந்து ரொம்ப கவிதை நயமா தான் வந்து ரம்பா வந்து அவங்க ரசிச்சு எழுதியிருப்பாரு இல்லையா. நிச்சயமா வாலியையே அப்படி நினைக்க வச்சிருக்காருன்னா திறன்பட்ட ஒரு பாடலாசிரியர் பழனி பாரதி அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த தருணத்துல. என்ன நான் சொல்றது,

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
2: சரி நேர்களே, இந்த அளவுல இன்றைய நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருது. என்னெல்லாம் நடந்துச்சு? முதல் 2 மணி நேரத்துக்கு இளையராஜா ஸ்பெஷல் இடம் பெற்றுச்சு. அதுலயும் முதல் 1 மணி நேரத்துக்கு அவருடைய புல்லாங்குழல் பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சோம். அது மூலமா அவருடைய மறைந்த அவருடைய புல்லாங்குழல் இசை கலைஞர், அவருடைய ஆஸ்தான இசை கலைஞர் திரு சுதாகருடைய பாடல்களை நாம வந்து கேட்டு ரசிச்சோம், சந்தோஷப்பட்டோம். எத்தனை அருமையான பாடல்கள்ல அவருடைய பாடல்கள். அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும் அது மூலமா. அதன் பிறகு மாலை 6 மணிக்கு உங்களுக்கு பிடித்த இளையராஜா பாடல்களை நீங்க விரும்பி கேட்டு டிக்டாக் லைவ் மூலமா விரும்பி கேட்டு சந்தோஷப்பட்டீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடலாசிரியர் பழனி பாரதியின் பாடல்களை கேட்டோம். அவரை பற்றிய சில தகவல்களும் உங்களோட பகிர்ந்துகிட்ட இல்லையா. நிகழ்ச்சியில இந்த சில முக்கியமான அங்கங்கள் பாடல்கள் இல்லைங்க, அங்கங்கள் எல்லாம் வந்து தகவல்கள் இதெல்லாம் மறு ஒலிபரப்பா கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள இடம்பெறும் பாடல்களுக்கு நடுவுல இந்த நிகழ்ச்சியின் சில முக்கியமான தருணங்களை மறு ஒலிபரப்பா நீங்க கேட்கலாம். சரியா, இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் சாந்தி குருசாமி. மிச்சம் இருக்கிற வார இறுதியை உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கழிங்க. நான் வந்து மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் இதே மாதிரி 5 மணிக்கு மாலை 5 மணிக்கு டான் சந்திக்க வந்துடுவேன். நீங்களும் வந்துருங்க. சரியா, இந்த நிகழ்ச்சி முடிந்து பஞ்சாபி ஹிந்தி பாடல்கள் அப்புறம் 9 மணிக்கு கியூட்டி காதல் வந்துருவாரு உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்குறதுக்கு. அதனால இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். சாந்தி குருசாமி, அடுத்த வாரம் சந்திக்கலாம். அன்பான வணக்கம் நேர்களே.

0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மனமகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி. மல்லியா
1: மல்லியா உங்க
2: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
0: ட்ரை. வார இறுதி ஒலியில் உள்ள

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
0: ஒலி 9-6-8 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
1: ஏன்

அனைவருக்கும் வணக்கம். ஒளியின் உல்லாச நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் உங்களுக்கு எப்படி போயிருந்தது? நல்லபடியா போயிருந்ததா, அல்லது நீங்க நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கலையா? டோன்ட் வரி, இந்த வாரம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் வருதுல்ல, அடுத்த வாரம் நீங்க புதுசா சில விஷயங்கள் யோசிச்சு நீங்க செயல்படலாம். ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு ரீசெட் அண்ட் ரீஸ்டார்ட், ஆமாங்க, மறுபடியும் உங்க வாழ்க்கைய உங்களுடைய நாளை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அதனால இந்த புதிய வாரம் பிறக்க போது, அதுக்கு முன்னால நீங்க இப்ப நிகழ்ச்சி கேட்கறீங்கன்னா உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி நல்ல நல்ல பாடல்களை ஒளிபரப்பி நல்ல நல்ல தகவல்களை சொல்ல போற உங்களுடைய காதர். இது உங்களுடைய ஒளியில் உல்லாசம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டு ஊழியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம். Thank you.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: காதருடன் ஒளியில் உல்லாசம்.
4: என் தலையில மின்னல் விழுந்த மாதிரி ஆயிடுச்சுலா. அப்படின்னு எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் போது, நடக்கும் போது அதை கையாள தெரியாம நம்ம இந்த வசனத்தை சொல்வது உண்டு. இந்த வாழ்க்கையில எதிர்பார்த்தது நடந்ததை விட எதிர்பாராம நடக்கும் விஷயங்களை கையாள்றது தானே இந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யமே. ஆனா பெரும்பாலான நேரத்துல நமக்கு அது முடியாது. அப்பதான் நமக்கு வந்து பதற்றம், என்சைட்டி இதெல்லாம் பொத்துக்கிட்டு வெளியே வரும். இந்த மாதிரி உணர்வுகளை நம்ம மூழ்கி நேரத்தை வீணடிக்காம இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு பயணத்துல இருக்கும் போது, இடி மின்னல் வரும்போது நம்ம எப்படி ஒரு குடையை திறந்து நம்ம பயணத்தை நோக்கி போயிட்டே இருப்போமோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலுமே ஒரு குடையை போல நமக்கு தீர்வுகள் இருந்தா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நம்ம கையாண்டு போயிட்டே இருப்போம்.

0: இன்றைய எங்கே அங்கத்துல நான் கொடுத்த குறிப்புகள், இந்த கட்டடம் 1854 கட்டப்பட்டது. இரண்டாவது குறிப்பு, ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது, இப்போ ஒரு கேளிக்கை விடுதியாக மாறிடுச்சு. கொஞ்சம் கூடுதல் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. சிபிடி ஏரியாவில் இருக்குன்னு சொல்லியிருந்தப்போ பல நேர்கள் எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சிட்டீங்க.
1: கதர் காலை வணக்கம் கதர், நான் நாதன் பேசுறேன். நான் நினைக்கிறேன் சாய்ம்ஸ் இருக்கு, சாய்ம்ஸ் தான் எனக்கு நினைப்பு இருக்கு.
2: இந்த பள்ளியா இருந்த அந்த லொகேஷன் வந்து இப்போ வந்து சாய்ம்ஸ் சொல்றாங்க. கான்வென்ட் ஆஃப் ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ், அந்த பள்ளி பெண்கள் பள்ளி. எனக்கு ஏன் இந்த பள்ளி வந்து ஒரு ஐ மீன் மெமரபிள் லொக்கேஷன்னா, நான் வந்து அங்கே ஆங்கில சீன தொடக்க பள்ளியில் படித்தேன். ஸோ 70s இந்த பள்ளி வந்து அருகாமையில் இருக்கிறதுனால எனக்கு அது தெரியும். நான் சக்திவேல், நன்றி, வணக்கம்.
0: சரியா சொன்னீங்க சக்திவேல். ஆமாங்க, இந்த கட்டிடம் 1854 கட்டப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது, கான்வென்ட் ஆஃப் த ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ் சேப்பல்னு அழைப்பாங்க. இதற்கு முன்பு 1852 ஃபாதர் ஜீன் மரி பரூல் இவர் வந்து

இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: வானிலை மாறுற மாதிரி தொழில்நுட்பமும் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்ப எல்லா தகவல்களும் நம்ம கைக்குள்ள அடிக்கிறலாம். அந்த வகையில் இப்போ நீங்கள் சேட் ஜிபிடியை பயன்படுத்தி ஒரு போஸ்டர் செய்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு கேள்விக்கு பதில் தேர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த தொழில்நுட்பம் பண்ணி கொடுக்குது. ஆனால் சில நேரங்களில் அந்த தகவல் உண்மையிலே சரியாக தான் இருக்குதா, அல்லது ஏதோ ஒரு கணிப்பில் சொல்லுதா என்பதை நீங்கள் தான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து அதை தீர்மானிக்கணும். எனக்கு எல்லா தகவல்களையும் நம்ம நம்பிட முடியாது. ஏன்னா சேட் ஜிபிடி அந்த தொழில்நுட்பம் என்ன பண்ணுதுன்னா, இந்த இணையத்தில் இருக்கிற எல்லா தகவல்களையும் சேகரித்த பிறகு தான் உங்களுக்கு அதை பதிலை கொடுக்குது. அதனால் எல்லா தகவல்களும் ஒரே விஷயத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த தகவலை பார்த்த பிறகு, நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் வந்த பிறகு, இந்த பதில் உண்மையிலே என்ன குறிக்குது, ரெஃபரன்சஸ் பாருங்கள். அந்த ரெஃபரன்சஸ் என்ன சொல்வதுன்னு பார்த்து புரிஞ்சு இது சரியாக இருந்தால் அந்த தகவலை நீங்கள் நம்பலாம், அந்த தகவலை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதனால் தொழில்நுட்பம் தான் எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா இருந்துட முடியாது. உங்கள் மூளைக்கும் நீங்கள் கொஞ்சம் வேலை கொடுக்கணும்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: அக்கரையில் நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கரவரும் அக்கரையில் நெஞ்ச அவன
0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
2: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
0: வார இறுதி ஒலியோ

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: நேர்களே, நான் ஒலியின் உல்லாச நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற நேரம் வந்து விட்டது. நான் உங்களை மீண்டும் அடுத்த வாரம் திங்கக்கிழமை ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ஆமாங்க, அடுத்த வாரம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஹலிமா விடுப்பில் இருக்காங்க. அதனால் நான் தனியாக தான் நிகழ்ச்சி படிப்பேன். உங்கள் அன்பும் ஆதரவும் கொடுக்க வந்துடுங்க. உங்களுடைய வாரம் சிறப்பாக அமையட்டும். இந்த புதிய வாரத்தில் நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுறேன். உங்களுடைய காதர், இது உங்களுடைய ஒளியில் உல்லாசம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒலி 968 ஒரு வார்த்தை சொல்ல. தமிழ் பாடல்களில் சில நமக்காகவே எழுதப்பட்டது போலவே இருக்கும். நம்முடைய உணர்வுகளின் பிரதிபலிப்பு, நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தித்த கடந்து வந்த மனிதர்கள் அனுபவங்கள் பல அப்படி அப்பட்டமா யாரோ பக்கத்துல இருந்து பார்த்து எழுதுன மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் இருக்கக்கூடிய அழகையோ அதே நேரத்துல புதிய புதிய தகவல்களையோ வார்த்தைகளின் அலங்காரத்தையோ ஒரு வார்த்தை சொல்ல என்ற இந்த நிகழ்ச்சியில நாம ரசிக்க இருக்கோம், கொண்டாடவும் இருக்கோம். நீங்கள் தயார்னா நானும் தயார். இது ஒலியில் உல்லாசம், நான் உங்கள் விமலா.
2: கண்ணே

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
6: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
7: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
6: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
7: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
6: ஒலியில நான் நவீன்,
8: நான் ரஃபி,
6: நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
9: பஸ் பயணம்.
6: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
9: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
10: ஒலி 968 ஒரு வார்த்தை சொல்ல குயில்.

இப்படி தமிழ் சினிமாவில காதலிய கோயிலோட ஒப்பிட்டு பல பாடல்களை ஏற்றி இருக்காங்க. பெண் பாக்குறதுக்கு அவங்க பேசுறது அவங்க பாடுறது எல்லாமே கோயில் போல இனிமையா இருப்பதாலவோ என்னவோ பெண்களை இப்படி ஒப்பிட்டு பாடியிருக்காங்க. ஆனா ஆண் குயில் மட்டும்தான் பாடும் என்பது உங்களுக்கு தெரியுமா? பெண் குயில் எப்பவுமே சும்மா தான் இருக்குமா? ஆனா முரண்பாடை கவனிச்சீங்களா? தமிழ் சினிமாவில பெண்ணை தான் வந்து குயில் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா, குயில் தன்னுடைய முட்டைகளை வேற பறவைகளுடைய கூண்டுலதான் வைக்குமா. பெரும்பாலும் காக்கைகள் தான் குயிலுடைய முட்டைகளை குஞ்சு பொறிச்சு குயில்களாக பறக்க விடுதா. இன்னொரு சுவாரஸ்ய விஷயம் என்னன்னா, குயிலுக்கு கேட்கும் சக்தி அலாதியா. காக்கா மைனா இவற்றுடைய கூண்டு எங்க இருக்குன்னு பல கிலோமீட்டர் தூரம் குயிலுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. குயில் ஒரு பறவைதான் அப்படின்னாலும் தமிழ் சினிமாவில குயில் காதலின் சின்னமாகவே கருதப்பட்டிருக்கு, தொடர்ந்து கொண்டாடவும் படுது.

இப்படி தமிழ் சினிமா பாடல்கள் பலவற்றில தெஞ்சல கொண்டாடியும் இருக்காங்க. தமிழ் பருவ காலங்கள் ஆறு வகைப்படும். அந்த ஆறு வகையில இளவேனில் என்பது ஒன்றாகும். இளவேனில் அதாவது வசந்த காலத்துல வீசக்கூடிய ஒரு சுகமான காற்று தான் தென்றல் காற்று அப்படின்னு அழகா வர்ணிக்கிறாங்க. தென்றல் என்பது ஒரு வார்த்தை தான், ஆனா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்குள்ள ஏற்படக்கூடிய உணர்வு நேசோ, மழையில நனைஞ்ச நினைவு, நெகிழ்ச்சியான ஒரு முகம், எல்லாத்தையுமே நினைவிற்கொண்டு வரக்கூடியது. அதுவோ தென்றல் வந்து தீண்டும் போது அப்படின்னு ஒரு வரி சொன்னாலே நமக்குள்ள தூசி தட்டி இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் நம்முடைய நினைவுக்கு வர ஆரம்பிக்கலாம். இதுதான் இந்த பாடலுடைய கம்பீரமும் பலமும் கூட.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித் தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.

0: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
0: ஒலி 968 ஒரு வார்த்தை சொல்ல மந்தாரை அப்படின்னு சொன்னா பலருக்கும் இந்த பாடல் டக்குன்னு ஞாபகம் வரலாம்.
2: ஒரு மந்தார பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா.
0: அதே மந்தாரை என்ற வார்த்தை அண்மையில வெளிவந்த பிரதீப் குமார் பாடியிருக்கும் பாடலையும் இடம்பெற்றிருக்கு. பாடலின் தலைப்பு ஒலியேற்றம் லேசா கேளுங்க. அருமையான பாடல் அல்லவா? அந்த பாடல ஒரு அடி வருங்க, அதுலயோ மந்தாரை என்பதை குறிப்பிட்டிருப்பாங்க. இப்படி மந்தாரைய மலையாந்தி அப்படின்னு அழைப்பாங்க. இது தென்கிழக்கு ஆசியா, தென் சீனாவிலிருந்து மேற்கே இந்தியா வரையிலான பகுதிகளை தாயகமாக கொண்டது. இந்த மந்தாரை பூ ஆர்க்கிட் பூவை போல ஒத்திருப்பதால இதனை ஆர்க்கிட் ட்ரீ அப்படின்னு அழைக்கிறது உண்டு. இதன் பூக்கள் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்துல 5 இதழ்களோட காணப்படும். அலங்காரத்துக்கு மட்டும் இல்லைங்க, மருத்துவ குணமும் கொண்டதுதான் இந்த மந்தாரை பூக்கள்.

0: இது உங்க ஒலி ஒலி ஆரியட்டு
1: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: வார இறுதி ஒலியில் உள்ள
0: ஒலி 968 ஒரு வார்த்தை சொல்ல. இன்றைய நிகழ்ச்சியில நாம சில தமிழ் வார்த்தைகள், அதனுடைய அர்த்தம், அது பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் இவற்றெல்லாம் அலசி ஆராய்ஞ்சோம். இந்த அங்கங்கள் உங்களை சந்தோஷப்படுத்திருக்கோ அப்படின்னு நம்பிக்கையில விமலா நானும் விடைபெறும். நீரும் வந்தாச்சு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஒலியில் உல்லாசம்.

0: லவ் யூ.
1: கேட்பது உண்மையா?
0: I love you.
1: நான் பூத்தது இன்றுதான் இல்லையா?
0: I love you.
1: I love you.

ஒளியில் உல்லாசம். இது உங்க ஒளியல் உல்லாசம். நல்லபடியாக உங்களுடைய வார இறுதி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இரவு பொழுதுல சில பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சில பேர் வீட்டுல இருப்பீங்க, இளைப்பாறிக்கொண்டு இருப்பீங்க. அதே நேரத்துல ஒளி 968 பக்கமா நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட மனம் ஆறுத நன்றி. உங்களுக்காக இந்த அங்கத்துல மூன்று தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா அந்த தகவல்களுக்கு போகிறதுக்கு முன்னால வாங்க, வெப்பம் படத்துல இருந்து கார்த்திக ஸ்ரீசரன் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து ஈடி படத்துல இருந்து ஹரிஹரசுதன் கொண்டு வரும் பாடல். இது உங்க ஒளியல் உல்லாசம்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: Akong, you eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

உங்களுக்காக ஒரு கதை எடுத்துட்டு வந்திருக்கேன். தையல்காரர் பற்றின ஒரு கதை. தையல்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்போதுமே ஒரு குறிப்பேடு, ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க. அதுலதான் எல்லாமே இருக்கவங்க. அது காணா போச்சுன்னா அவ்வளவுதான். இந்த சட்டையின் கை நீளத்தை குறைக்கணும், இந்த கால் சட்டையின் உயரத்தை குறைக்கணும், இந்த பொத்தானை நம்ம மாற்றணும், இப்படி திருத்த வேண்டியதை எல்லாமே அவங்க அந்த புத்தகத்துல அல்லது குறிப்பேடுல எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் புதிதா தைத்த சட்டைய அவங்க அணிந்து பார்த்தாங்க. அளவு சரியா இருக்கான் அப்படின்னு தையல்காரர் கேக்குறாரு. அதற்கு இவங்க சொல்றாங்க, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க, சரியா இருக்கு, இதையும் உங்க குறிப்பேட்டுல நீங்க எழுதிக்கீங்க அப்படின்னு அந்த வாழ்க்கையாளர் தையல்காரரை பார்த்து சொல்றாங்க. தையல்காரருக்கு சிரிப்பு வந்துருச்சு. திருத்த வேண்டியதை மட்டும்தாங்க நான் இந்த புத்தகத்துல எழுதுவேன், அதுதான் சரியா உங்களுக்கு அளவு எல்லாமே இருக்கே, இதை எதுக்கு நான் எழுதணும்னு இவர் சிரிச்சுக்கிட்டே திரும்ப அந்த வாடிக்கையாளர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அந்த வாடிக்கையாளர் என்ன சொன்னாங்கன்னா, எதை நீங்க திருத்தணும் அப்படின்னு எழுதுறீங்கன்னு தவிர, திருத்தினத சரியா செஞ்சத நீங்க எழுதாத போது திருத்தங்களை மட்டுமே நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, அது உங்களுடைய மனநிலைய பாதிக்காதான் அப்படின்னு வாடிக்கையாளர் கேட்கிறாங்க. ஆமாங்க, நம்முடைய மனதிலும் இப்படி ஒரு குறிப்பேடு நமக்கு இருக்கணும். சொதப்பிய ஒரு வேலைய நீங்க நினைவுல வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா நல்ல முடிச்ச 10 வேலைகளையும் நீங்க குறிச்சு வச்சுக்கணும், அதை மறந்துடாதீங்க. காகிதத்துல இருக்கிற அந்த கருப்பு புள்ளியை மட்டும் கவனிக்காதீங்க, சுத்தி இருக்கிற அந்த வெள்ளை நிறத்தையும் கவனிங்க.

0: இந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு தரவா?
1: இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: Come on baby, let's go on the bullet. On the vela padikala duet.
1: இந்த மாதிரி இருக்கு. ஒலியோட கொண்டாடுங்க.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்குங்கக்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுவைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: இத பாட்டி தாத்தா அம்மா அப்பாலாம் அந்த காலத்துல சொல்லிருக்கலாம். கேளுங்களே,
1: முருங்க மரத்தை வாசல்ல வச்சா வீடு காகாது.
2: மரங்களிலேயே மிகவும் மென்மையான மரம் முருங்கை மரம் என்பதால் அதிக காற்றினால் ஒடிந்து விழ வாய்ப்புண்டு. குழந்தைகள் ஏறினால் கூட பட்டென்று கிளைகள் முறிந்து விபத்துக்கும் வழிவகுத்து விடும். தவிர அதில் வரும் கம்பிளி பூச்சி உள்ளிட்டவை எளிதாக வீடு தேடி வரும் வாய்ப்பும் உள்ளது.
0: ஆஹா, ஒரு பாதகமா நமக்கு அமையாததுனாலதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது, யாருமே முருங்கை மரத்துக்கு அடியில போய் படுக்கிறதும் கிடையாது. நமக்குன்னு சொந்த வீடு வாசல்லாம் இருக்குது.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாட காணும். இந்தாங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: இன்று நாம சிவில் சர்வன்ங்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகபடைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

இது உங்க ஒலியில உள்ள விசைப்பலையில இருக்கிற சில குறுக்கு வழிகளை உங்களோட நான் இந்த அங்கத்துல பகிர்ந்து கொள்வேன். அந்த வரிசையில நீங்க ஒரு எழுத்தையோ வாக்கியத்தையோ காப்பி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்ட்ரோல் கூட்டல் சி, கண்ட்ரோல் சி நீங்க செய்யலாம். இதுவே நீங்க புதிய ஒரு கோப்பையை திறக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல் கூட்டல் என் என் ஃபார் நோவே என் நீங்க ஒரே நேரத்துல அழுத்தணுங்க. கண்ட்ரோல் என் நீங்க செஞ்சீங்கன்னா புதிய ஒரு கோப்பையை உங்களுடைய விண்டோஸ்ல திறக்கப்படும்.

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. இன்றைக்கு நான் வழங்கிய தகவல்கள், துணுக்குகள், பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்களை மகிழ்வித்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். வாங்க இப்ப உங்களுக்காக செல்லவே சமர படங்களில் இருந்து பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு. உங்களை நாளைக்கு நான் திங்கட்கிழமை ஆனந்த மாரமணி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். ஹலீமா அஸ்மான், இது உங்க ஒலியல் உல்லாசம்.

இப்பதான் வானொலி பக்கமா வந்திருந்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தொகுப்புல நான் காற்றை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களோட வழங்க காத்துக்கிட்டு இருக்கேங்க. காற்று இத நம்மால பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஆனா காற்றுக்கென்றே பல பெயர்கள் இருக்கின்றன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல விண்ட், டிராஃப்ட், கேல், ஸ்குவால், பிளாஸ்ட், டெம்பஸ்ட், ஹரிகேன் இப்படின்னு வகை வகையான வார்த்தைகள் உள்ளன. ஆனா தமிழ்ல மட்டும் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அல்லது இன்னும் சிலரோ இன்னும் கொஞ்சம் பெயர்கள் இருக்கின்றன, ஆனா இவை எல்லாமே நாங்க அடிக்கடி பயன்படுத்துவது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் மீனவர்கள் காற்றை திசை அறிந்து அவங்க அதை அழைப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் நேயர்களே, காற்று எந்த திசையிலிருந்து அடிக்கின்றதோ அதற்கென்றே ஒரு தனிப்பட்ட பெயர் உள்ளது. இப்ப தெற்குலிருந்து காற்று வீசினால் அதற்கு தென்றல் என்று பெயர், வடக்கிலிருந்து காற்று வீசினால் அதற்கு வாடை என்று பெயர், மேற்கிலிருந்து காற்று வீசினால் அதனுடைய பெயர் கோடை, கிழக்கிலிருந்து காற்று வீசினால் அதற்கு பெயர் கொண்டல்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: இன்றைய ஒலியில் உலாசம் தொகுப்பில் உங்களுக்காக காற்றை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் வழங்கிக்கிட்டு வரேங்க. அந்த வரிசையில சற்று முன்பு எந்த திசையிலிருந்து காற்று வீசுகிறதோ அதற்கென்று ஒரு தனிப்பட்ட பெயர் இருக்கின்றது அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அடுத்தது நம்ம காற்று வீசும் வேகத்தை பொறுத்து அதற்கும் வெவ்வேறு விதமான பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும் காற்றை நாம மின் காற்று அப்படின்னு அழைப்போம். 6 லிருந்து 11 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும் காற்றை நாம இளந்தென்றல் என்று அழைப்போம். 12 லிருந்து 19 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும் காற்று தென்றல் என அழைக்கப்படுகின்றது. 20 லிருந்து 29 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கின்ற காற்றை புழுதி காற்று என்று அழைப்பார்கள்.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: காற்று மணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறதோ அதற்கேற்ற மாதிரி அதற்கு வெவ்வேறு பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன அப்படிங்கிற தகவல்கள் நான் சற்று முன்பு வழங்கியிருந்தேன். அந்த வரிசையில தொடர்ந்து உங்களுக்காக 30-39 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும் காற்றை ஆடிக்காற்று என்று அழைப்போம். மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும் காற்று கடுங்காற்று என அழைக்கப்படுகின்றது. மணிக்கு 100-120 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும் காற்று புயல் காற்று. 120 கிலோமீட்டர் வேகத்திற்கும் மேலே அடிக்கும் காற்று சூறாவளி என அழைப்பார்கள்.

0: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
2: பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல,
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள், 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்,
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: மட்டுமில்ல இந்த ஊருக்கு மட்டுமில்ல இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

இன்றைய ஒலியல் உலாசம் நிகழ்ச்சியில் காற்று, இதை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்தெந்த திசைகள்ல இருந்து காற்று வீசுகின்றதோ அந்தந்த திசைக்கு ஏற்ற மாதிரி அதற்கு பெயர்களும் வழங்கப்பட்டுள்ளன அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல, காற்று வீசும் வேகத்திற்கு ஏற்ற மாதிரியும் அதற்கு விதவிதமான பெயர்கள் உள்ளன அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வரிசையில காற்றுக்கு மற்றும் இரண்டு பெயர்கள் உள்ளன அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. ஒன்று வழி, மற்றொன்று கால். காற்ற நாம சூறா வழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனவே வழி கால் இந்த இரண்டு பெயர்களையும் நாம பயன்படுத்தி காற்றை அழைக்கலாம். சரி நேயர்களே, இந்த தகவலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை இன்னும் சில மணி நேரத்தில் வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சந்திக்கிறேங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியன்பதாறு 8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. அன்பு நிறைந்த உலகில் மன்னிப்பு பலவீனம் அல்ல, உறவை காப்பாற்றும் மாபெரும் வலிமை. சில நேரங்களில் நாம் நினைச்சிருவோம், நம்ம மன்னிப்பு கேட்டோன்னா நம்ம தவறு செஞ்ச மாதிரி ஆயிரும், நம்ம குறைஞ்சு போயிடும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த மன்னிப்பு உங்களுடைய உறவையே மாற்றி அமைக்கும். உடைந்து போக இருக்கிற உறவை கூட அந்த மன்னிப்பு ஒரு பிணைப்பாக மாறி உங்களை சேர்த்து விடும். அதனால ஒரு இடத்துல நீங்கள் தவறே செய்யவில்லை, இல்லை ஓரளவுக்கு தான் தவறு செஞ்சிருக்கேன், ஆனால் அவங்க தான் இன்னும் பெரிய தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அந்த உறவு தான் நமக்கு இன்னும் முக்கியம் இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் இறங்கி போனாலும் உங்களை ஏறி ஏறி மிதிச்சா அதுக்கு மேலே அந்த உறவு நமக்கு வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க நம்மளை பின்னாடி குத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நாம் எப்போதுமே நம்மளையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் சில இடங்களில் சில நேரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல தவறே இல்லை நேர்களை.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ
2: சுட சுட விருந்து
0: போடப்பா
2: போட்டுருவோம்
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
3: பாடவா உன் பாடலை
2: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
1: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள்
2: உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போவோமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
2: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
2: கேட்க தவறாதீங்க.
4: ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியன் பதாரியட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது ஓரளவுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காகவும் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். நான் இந்த ஒரு தகவலை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பெட்டி பெட்டியா ரேபிட் அதாவது முயல் குட்டிகளை வந்து விட்டு சென்றிருக்காங்க அனாதையா செலட்டா ரோட் சைட்ல. இதுல சிலவற்றுக்கு வந்து சில வயது சில ஆண்டு வயது கூட இல்லை, அதற்கு சில நாட்கள் தான் ஆகியிருக்கு அது பிறந்து. அப்படிப்பட்ட அந்த சின்ன முயல் குட்டிகளை இப்படி விட்டுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த முயல் குட்டியோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருந்திருக்கு. கடி மார்க்ஸ் இருந்திருக்கு, பைட் மார்க்ஸ் இருந்திருக்கு, அது வந்து கடிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. சில இதை வந்து குளிக்க வைக்கவே இல்லை, அது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கு. இதை விட்டு சென்றவங்க வந்து ஒரு ஆடவர் அவங்கள பின்னோக்கி வந்தப்போ அந்த வண்டியில இருந்து கத்திருக்கிறாங்க, உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 முயல் குட்டிகள் உள்ளுக்கு இருந்திருக்கு, அத்தனை பெட்டிகள் இருந்திருக்கு. பாவமா இருக்கு அந்த முயல் குட்டிகளை பார்க்கும் போதே, ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது. இந்த முயல் குட்டிகளை வந்து தத்தெடுக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்களாம். ஆனா அதனுடைய உடல் ரீதியா மன ரீதியா அது சரியானதுக்கு அப்புறம் மக்களால அதை தத்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்பது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. ஆனா அதே நேரத்துல இந்த முயல் குட்டிகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும். அதுக்கு அப்புறமாவது
2: சகியே சகியே
3: சகித்தால் என்ன
2: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
5: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வாழவில்லை.
2: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
3: நந்தேவா
2: பரவசம்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஓலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: ஒரு ஊர்ல ஒரு ரயிலில் பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு 24 வயது பையன் சொன்னானா தன்னுடைய தந்தையிடம், பாருங்கப்பா மரங்கள் எல்லாம் பின்னோக்கி போகுதே அப்படின்னு சொல்லியிருக்கா. இத பார்த்தோடனே கூட வந்த ஒரு இளம் தம்பதியினர் சொல்லியிருக்காங்க தந்தை கிட்ட, தம்பிக்கு ஏதோ வளர்ச்சி அவ்வளவு சரியில்லை போல் இருக்கே, நீங்க போய் மருத்துவரை பார்க்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த வயதானவர் சொல்லியிருக்காரு, நாங்க இப்பதாங்க மருத்துவரை பார்த்துட்டு வரோம், என்னுடைய பையன் பிறந்த நாளிலிருந்து கண் தெரியாதவன், இப்போதுதான் கண் பார்வை கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கதை இருக்கும். நமக்கு அவங்களுடைய கதையை தெரியாம அவங்கள முடிதாக நம்ம இடை போட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் சந்திச்சிருப்பாங்க, எப்படி வளர்ந்து வந்திருப்பாங்க அது நமக்கு தெரியாது இல்லையா. அதனால இது நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும்.

பரவசம் நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளியன்பதாரியற்று கேட்டாலை பரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி. நாம காலத்தை வென்றவர்கள் அங்கத்துல எம் எஸ் விஸ்வநாதன் அவரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தமிழ் சினிமா இசையை கர்நாடக சங்கீதத்துடைய கடுமையான பிடியிலிருந்து விடுவித்து சாமானிய மக்களும் பாடும் வகையில் மெல்லிசை என்ற புதிய வடிவத்தை கொடுத்தவர் தான் எம் எஸ் விஸ்வநாதன். அதனால்தான் அவருக்கு மெல்லிசை மன்னர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் பாடல்களில் முதன் முதலில் லத்தின் ரிதம்ஸ், ஜாஸ், ஸ்பானிஷ் கிட்டார் மற்றும் சிம்பனி இசையை மிக நேர்த்தியாக புகுத்தி உலகத்திற்கு உயர்த்தியவர் அவர்தான். கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். வரிகள் தெளிவாக கேட்க வேண்டும் என்பதற்காக இசையின் சத்தத்தை குறைத்து பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தனித்துவமான பாணியை கையாண்டிருக்காரு இவரு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? தன்னுடைய இசை சத்தம் கம்மியாக இருந்தாலுமே அந்த பாடலுடைய வரிகள் இன்னும் தெளிவாக தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் நிச்சயமாக. அது மட்டும் இல்லாம நேர்களே, இவர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜிக்கு இரு வேறு அடையாளம் கொடுத்திருக்கிறாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அரசியல் மற்றும் தத்துவ பாடல்களையும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு உணர்ச்சி பூர்வமான நாடகத்துவ பாடல்களையும் தந்து இரு பெரும் ஆளுமைகளின் திரை வாழ்விற்கும் தன்னுடைய இசையால் வலு சேர்த்தாரு. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ மாநில வாழ்த்து பாடலான நீராறும் கடலுத்த என்ற தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு இசையமைத்த பெருமை இவருக்கே சேரும். இத்தகைய பெருமைகளை கொண்ட எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய பாடல்களை நாம இன்னும் கேட்க முடியுது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அழகான மாற்றங்களை நம்முடைய தமிழ் சினிமாவிற்கு இவர் கொண்டு வந்திருக்கிறாரு.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதார் எட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக ஒரு குட்டி கதை தான் வச்சிருக்கேன். அது என்னன்னா, இந்தியாவில் ஒரு தண்ணீர் தூக்கி செல்பவர் இருந்திருக்காரு. அவர் வந்து இரண்டு பானைகளை ஒரு கம்பில் கட்டி தன்னுடைய கழுத்தில் சுமந்து தினமும் வந்து அந்த பானைகளில் தண்ணீர் வைத்து எடுத்துகிட்டு போவாராம். அதில் ஒரு பானையில் ஒரு சின்ன ஓட்டை இருந்திருக்கு. அதனால இரண்டு வருடங்களாக தினமும் அந்த பானையில் மட்டும் தண்ணீர் கொஞ்சம் சொட்டிக்கிட்டே இருக்குமா. அதனால ஒரு ஒரு நாளும் அவங்க கொண்டு போகும்போது 1.5 பானை அளவு தான் அவங்க வந்து தண்ணீர் கொண்டு போய் கொடுக்குறாங்க அவங்களுடைய முதலாளிக்கு. அப்போ இந்த உடைந்த அந்த பானைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சா, வெக்கமா இருந்துச்சா. நாம மட்டும் நம்ம முதலாளிக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறோம், இவ்வளவு சுமக்க வைக்கிறோம், ஆனா அவருக்கு அந்த முழு பலனை கொடுக்க மாட்டேங்கிறோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த தண்ணீர் தூக்கி செல்வர்கிட்ட அவர் அது சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன நினைச்சு நானே அவமானப்படுறேன். என்னோட ஓட்டையினால நீங்க இவ்வளவு வேலை செய்றீங்க, ஆனா உங்களுக்கு பாதி பலன் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த தண்ணீர் தூக்குறவர் சொல்லியிருக்காரு, நாம இன்னைக்கு திருப்பி நடந்து போகும்போது நீ அந்த பாதையை கவனிச்சுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் அவர் சொன்ன மாதிரியே அந்த பாதையை கவனிச்சிருக்கு. அந்த சூரியன் அப்படியே படிச்சுன்னு இருக்க பாதை நிரம்ப நிறைய பூக்கலாம், வண்ண வண்ண பூக்கலாம் அழகாக பூத்திருந்துச்சான். இதை பார்த்தோன்னே அந்த தண்ணி தூக்குறவர் சொல்லியிருக்காரு, இந்த பூக்களை பார்த்தியா, அது ஏன் உன் பக்கம் மட்டும் இருக்குது, எனக்கு எப்போதுமே உன்னுடைய இந்த குறையை பற்றி தெரியும். அதனால நீ வர பக்கம் முழுக்க நான் வந்து பூக்களுடைய விதைகளை நட்டு வச்சிருந்தேன். ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும்போது உனக்கு தெரியாமையே இந்த பூக்களுக்கு நீ தண்ணீர் ஊற்றிருக்கிற, இந்த பூக்கள் உன்னாலதான் இவ்வளவு அழகாக மலர்ந்திருக்கு. அந்த பூக்களை நான் எடுத்து சென்று என்னுடைய முதலாளியுடைய மேசையை அலங்கரிப்பேன். இவ்வளவு நன்மைக்கும் உன்னுடைய அந்த சின்ன குறைதான் காரணம். அதனால நேயர்களே, வாழ்க்கையில நமக்கு சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு நிறையாக மாறலாம். அதனால அந்த சிறு குறைகளை வைத்து நம்மளை நாமளே குறைத்து இடப்படக்கூடாது. சரியா நேயர்களே,
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது அதை கேட்டு
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி வந்ததாக
4: கேட்டாலே பரவசம்.
0: நம்மளுடைய தமிழ் பிரபலம் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா உடனே சொல்லுங்க.

0: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திலிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: நேர்களை, இந்த காலத்தை வென்றவர்கள் அங்கத்துல அடுத்து நம்ம பார்க்க போறவர் வார்த்தைகளாலேயே மந்திரம் செய்த ஒருத்தரை பற்றி தான். அது யாருன்னா நம்மளுடைய கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதவே மாட்டாராம். ஒரு ராஜா போல படுத்துக்கொண்டு வரிகளை சொல்ல சொல்ல உதவியாளர்கள் தான் அந்த வரிகளை எழுதுவாங்களாம். 8ஆம் வகுப்பு வர மட்டுமே இவர் படித்திருக்கிறாரு. ஒரு பத்திரிகை ஆசிரியர் இவரை பார்த்து உனக்கு எல்லாம் எழுதவே வராது என்று அவமானப்படுத்தினாராம். ஆனால் இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான முதல் தேசிய விருதை வாங்கியவர் இவர்தான். அவருடைய முதல் பாடல் கலங்காதிரு மனமே பல கோடி பேருக்கு தைரியம் கொடுத்த ஒரு பாடல். ஆனா இந்த பாடல் அவர் எழுதும் போது அவர் பணமே இல்லாமல் மிகுந்த மனக்கவலையில் இருந்த போது தனக்குத்தானே ஆறுதல் சொல்ல எழுதினாராம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று எழுதினாரு. அவர் சொன்னபடியே இன்றும் அவருடைய பாடல்கள் மூலம் நம்மோடு வாழ்கிறார். ஒருமுறை இயக்குனர் கதை சொல்லி முடிப்பதற்குள் அடுத்த சில நிமிடங்களிலேயே முழு காவிய பாடலையும் அந்த ஸ்பாட்லேயே கம்போஸ் செய்து அசைத்திருக்கிறாரு கவிஞர் கண்ணதாசன். இது நமக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவருடைய பாடல் வரிகள் அவ்வளவு அழகாக இருக்கும். அதை போன்ற ஒரு கவிஞர் நமக்கு கிடைத்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைதான் அப்படின்னு நினைக்கிறேன்.

0: கவிதா மோகன் கலா மூவரும் சரியான பதில சொல்லிருக்காங்க. இயக்குனர் நடிகர் மிஷ்கின் அவர்களுடைய குரல் தான் அது அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம் நேர்களே, அவர் தான் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறார். அவரை பற்றிய ஒரு சிறு தகவல்கள் உங்களுக்காக இதோ. இவருடைய பெயர் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்குல்ல. இவருடைய இயற்பெயர் சண்முக ராஜா. ரஷ்ய எழுத்தாளர் ஃபியோதோர் தஸ்தியஷ்கின் தி இடியட் என்ற நாவலில் வரும் இளவரசர் மிஷ்கின் என்ற கதாபாத்திரத்தின் ஈர்ப்பால் தனது பெயரை மிஷ்கின் என்று இவர் மாற்றிக் கொண்டாராம். இவர் ஒரு தீவிரமான புத்தக வாசிப்பாளர். தன்னுடைய வீட்டில் 20,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்டு ஒரு பெரிய நூலகத்தை வைத்துள்ளார். உலக இலக்கியங்கள் தான் இவருடைய சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இவருடைய படங்கள்ல பாத்திர கதாபாத்திரங்களுடைய கால்களை காட்டும் லோ ஆங்கிள் ஷாட்கள், நீண்ட ஒற்றை காட்சிகள் லாங் டேக்ஸ் மற்றும் மஞ்சள் நிற விளக்கு வெளிச்சம் எல்லோ லைட்டிங் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும். இதுவே இவருடைய தனித்துவமான அடையாளமாகும். இசைஞானி இளையராஜாவின் மிகப்பெரிய ரசிகரான இவர் தனது நந்தலாலா மற்றும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஆகிய படங்களுக்கு அவரோடு இணைந்து பணியாற்றியுள்ளார். குறிப்பாக ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்துல பாடலே இல்லாமல் பின்னணி இசையை மட்டுமே கொண்டு கதையை நகர்த்தியிருக்கிறார். இவர் ஒரு சிறந்த இயக்குனர் மட்டும் இல்லைங்க, நல்ல நடிகரும் கூட. அது மட்டும் இல்லாம இவர் தற்காப்பு கலைகளில் குறிப்பாக கங்ஃபு மீது தீவிர ஆர்வம் கொண்டவர். இந்த ஈர்ப்பின் காரணமாகவே தமிழில் முகமூடி என்ற சூப்பர் ஹீரோ படத்தை இவர் இயக்கியிருக்கிறாரு. இவருடைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேயை கூட அவர் வந்து ஒரு தேவதையாக காட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாம சைக்கோ படத்துல அந்த முடிவின் போது நமக்கே ஒரு கட்டத்துல அந்த சைக்கோ கதாபாத்திரத்தின் மேல கொஞ்சம் பாவமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பார்க்கும் போது. அந்த மாதிரி ஒரு கெட்டதுல கூட ஒரு நல்லது காட்ட இவருடைய படத்துல நிறைய முயற்சி செய்திருப்பார். அவர் தான் நம்முடைய இயக்குனர் மிஷ்கின்.
1: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
2: வணக்கம்.
3: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
4: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
5: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
4: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
6: கண்ணம் பண்ணு மாதிரி ஐ அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
7: ரஃபி நவீன் வழங்கும்
8: இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இடைநில் கொண்டாட்டம்.
0: சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நாம தான் சில விஷயங்களை தீர்மானிக்கணும், மத்தவங்க கையில அதை கொடுக்க கூடாது என்பதற்கான சிறப்பான உதாரணமா தான் ஒரு சம்பவம் போன வாரம் நம்மளுடைய சிங்கப்பூர்ல நடந்துச்சு. ஒரு ஓட்டம் மற்றும் மிதி வண்டி ஓட்டுற ஒரு பந்தயத்துல ஒரு ஆடவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு ஆடவர் கூட இல்ல, அந்த பையனுக்கு 15 தான் ஆகுது, அந்த பையன் வந்து தன்னுடைய பந்தயத்தை முடிச்சிட்டாரு. அவர் அந்த பினிஷ் லைன் கிட்ட ஓடும்போது, அந்த முடிவு கட்டத்துல ஓடும்போது ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க இன்னொரு தடவை ஓடணும் அப்படின்னு கை காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பினிஷ் லைன் எப்படி இருக்கும்னா, அந்த சுத்தி வர ஓட்டத்துல நடுவுல இருக்கும் அந்த பினிஷ் லைன், 2 சுத்தி வந்துட்டு தான் அந்த பினிஷ் லைனுக்கு போகணும். இவர 2 சுத்தினதுக்கு அப்புறமும் அந்த பெண்மணி சொல்லிருக்காங்க, இல்ல நீங்க சுத்தணும் அப்படின்னு. இதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு குழம்பிடுச்சு. அதனால சரி சொல்றாங்களே கேட்போம் அப்படின்னு சுத்த போயிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லையே இது சரியா இல்லையேன்னு அவர் யோசிச்சிருக்காரு. உடனே அவருடைய பெற்றோருமே சொல்லிருக்காங்க, இல்லப்பா இது சரியில்லை, நீ வந்து உடனே பினிஷ் லைனுக்கு ஓடு, நீ ஏற்கனவே ஓடிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் எடுத்தா பாருங்க ஒரு ஓட்டம் பினிஷ் லைன் ஓடி இவர் வந்து தவறான திசைக்கு திருப்பப்பட்டாலுமே இவர் அந்த பந்தயத்தை முதலாவதாக முடித்திருக்கார். இதே மாதிரிதான் அந்த பெண்மணி தெரியாம தான் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரிந்தே சில பேர் வந்து இந்த மாதிரி தவறான பக்கங்களுக்கு நம்மளை திருப்பி விடுவாங்க, தவறான விஷயங்களை நோக்கி நம்மளை திருப்பி விடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி உடைத்து கொண்டு வாழ்க்கை என்ற பந்தயத்தை நம்ம ஜெயிக்கணும்.

0: டீயா போடு.
1: டீயாலே போடுவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ.
1: முதல் மரியாதை படத்தை நிச்சயமா நாம மறக்க முடியாது, ஏன்னா அந்த படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட சேர்ந்து இளம் கதாநாயகன் இருப்பாரு. அவர் தான் இரண்டாவது கதாநாயகன். ஆனா உண்மையிலே அவருடைய புல்லாங்குழல் தான் அங்க இரண்டாவது கதாநாயகன். உண்மையை சொல்லணும்னா அந்த புல்லாங்குழலை வாசிச்ச நம்ம புல்லாங்குழல் இசை கலைஞர் சுதாகரன் தான் உண்மையிலே அந்த இரண்டாவது கதாநாயகன். அதுதான் உண்மை. அந்த செவிலி கதாபாத்திரம் ஞாபகம் இருக்கா? சிங்கப்பூர் ரஞ்சினி அந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க இறந்து போன அந்த காட்சியில அந்த காதலன் வந்து காதலி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சப்போ புல்லாங்குழல் அப்படி கீழே போடுவார் இல்லையா, செவிலி அப்படின்னு கத்துவாரு. மற்ற இசையமைப்பாளர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, உடனே அங்க வந்து வயலின் கிட்டார் அப்படின்னு நல்ல ஹெவியான வாத்தியங்களை வந்து அப்படியே மிரல்ல வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம இசை ஞானி என்ன செஞ்சாரு, அங்கேயும் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணாரு, ஃப்ளூட்டை வச்சு ஒரு சிம்பனி பண்ணாரு. அவருடைய கற்பனையை உயிருக்கு கொண்டு வந்தவர் யாரு, நம்மளுடைய சுதாகர் தான். அவருடைய கைவண்ணத்தை இங்க கொஞ்சம் கேளுங்க.

0: மறக்க முடியுமா? அந்த காட்சியிலே எல்லாத்தையுமே விளக்கியிருப்பாரு பாரதி ராஜா. அதுக்கு இடம் கொடுத்திருந்தாரு இளையராஜா. சுருக்கமா சொல்லி முடிக்கணும்னா, இசை கற்பனை இளையராஜா, கைவண்ணம் சுதாகர். அதுதான் இளையராஜாவின் புல்லாங்குழலின் மகிமை. அத உயிருக்கு கொண்டு வந்த சுதாகருக்கு காலத்துக்கும் நாம நன்றி சொல்லணுங்க. என்ன நான் சொல்றது?
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்றச்செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக. 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
1: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்த மாதிரி 70களின் பிற்பாதியிலையும் 80களில் முழுக்க முழுக்க அந்த முழு காலகட்டத்திலையும் இளையராஜாவுக்கு ஆஸ்தான புல்லாங்குழல் இசை கலைஞரா அவருடைய எல்லா பாடல்கள்லயுமே நீங்க கேட்கிற அந்த புல்லாங்குழல் பகுதிகளை எல்லாம் வாசிச்சது புல்லாங்குழல் இசை கலைஞர் சுதாகர் தான். 70களின் பிற்பகுதியில இளையராஜாவோட அவர் போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்த அந்த அனுபவத்தை இணையம் வாயிலா அவர் பகிர்ந்துகிட்டாரு.

0: வாசிச்சிங்கன்னு ஏதோ வாசி முடிச்சேன், ஓகே டேக் ஓகே ஆயிடுச்சு,
1: ஏதோ வாசிச்சு முடிச்சேன் டேக் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. எப்படி எவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றாரு, ஆனா அந்த பாடல்ல வந்த அந்த ஆரம்ப புல்லாங்குழல் இசையை நம்மால மறக்க முடியாது. அப்படியே ஒரு காலை பொழுது விடியற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரும். அதை வாசிச்சதே சுதாகர் தான் கடைசியில. ஆனா அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றாரு, ஏதோ வாசிச்சேன் டேக் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. பெரும்பாலும் ஜாம்பவான்களுக்கு அவங்க ஜாம்பவான்கள்னு தெரியறதே இல்லைங்க, அதனாலதான் அவங்க அவ்வளவு உயரத்துல இருக்காங்க. என்ன நான் சொல்றது, அது எந்த பாட்டுன்னு தெரியுதா? இந்த பாட்டு தான்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. இளையராஜாவின் பாடல்கள் அப்படின்னு சொல்றப்போ இந்த காலத்தால அழியாத பாடல்கள், ஆங்கிலத்துல எவர் கிரீன் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சிறந்த 10 பாடல்கள் பட்டியல் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த பாட்டுக்கு அந்த பட்டியல நிச்சயமா ஒரு இடம் இருக்கும். அது என்ன பாட்டுன்னு நான் சொல்ல போறது இல்ல, அதை பத்தி பாடகர் மனுவும் சுதாகரும் இங்க உரையாடிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத வச்சு உங்களுக்கே தெரிய போகுது அது என்ன பாட்டு அப்படின்னு. இத கேளுங்களேன்,
1: என்ன ஒரு சின்ன பிட் நீங்க இதுல பிளே பண்ணாலும் அந்த பிட்ல எவ்வளவு லைஃப் இருக்கு சார். அது எதிர்ப்பு போற மாதிரி, தாளத்துக்கு எதிர் போற மாதிரியே இருக்கும், பீட் ஆப்போசிட்டா போற மாதிரியே ஒரு கம்போசிஷன்.
2: அந்த சமஸ்ருதியில அந்த ஸ்வரம் கூட சொன்னா கூட கன்ஃபியூஷனா இருக்கும் அது.
1: ஆமாமா, அது வாசிக்கும் போது நீங்க தக்க தான தரதான அப்படின்ற மாதிரிதான் வரும்
2: கேக்கும். ஆனா சமஸ்கிருதி
1: அது அவராலதான் முடியும் நினைக்கிறேன்.
2: கம்போசிங்ல அது ரிதம் பேட்டர்னே தனியா,
1: அது நம்ம கேட்கும் போது அந்த அலைகள் அந்த பாடலுக்கு இந்த இசை கரெக்டா எப்பவோ கம்போஸ் பண்ணி வச்சாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஒவ்வொரு பாடலும்
0: அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உடனே அவருடைய ஃப்ளூட்டை வெளியே எடுத்து அந்த பீஸ அப்பவே அங்கே வாசி காட்டினாரு. அதுதான் இது.

0: மனுவும் அப்படியே கட்டுப்படுத்த முடியாம பாட ஆரம்பிச்சுட்டாரு. எந்த ஒரு ஒத்திகையும் இல்லாம டக்குன்னு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டாரு சுதாகர். ஏன்னா அதெல்லாம் மனசுல பதிஞ்ச இசை துணுக்குகள் இல்லையா அவருக்கு. நமக்குமே கேக்குற நமக்கே வந்து இத்தனை வருஷமா கேக்குற நமக்கே பதிஞ்சிருச்சுன்னா வாசிச்ச அவருக்கெல்லாம் எப்படி இருக்கும். 2023 காலமானாரு சுதாகர். அவருக்கு நிச்சயமா நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இளையராஜா அப்படிங்கிற ஜாம்பவான் சகாப்தம் தன்னுடைய இசை பட்டாளம் மூலமா தான் தன்னுடைய அருமையான இசையை கொண்டு நம்மளை தாக்கியிருக்காரு. அந்த பட்டாளத்தின் ஒரு முக்கிய பகுதியா இந்த சுதாகர் விளங்கியிருக்காரு. இளையராஜா கற்பனை பண்ணி வச்சிருந்த இசைய உயிருக்கு கொண்டு வந்த அந்த படலம், அதுல திரு சுதாகருக்கும் ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரியான கலைஞர்களை நம்ம மறந்துடக்கூடாது. இளையராஜா ஸ்பெஷல்ல எப்போலாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ இந்த மாதிரியான கலைஞர்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்.
1: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காபோலி 96.8.

0: ரத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்வி இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.
5: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. திரை பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு திரை பாடலாசிரியருக்கும் பொற்காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ தன்னுடைய பொற்காலமா எதை நினைக்கிறாரு, எந்த காலகட்டத்தை நினைக்கிறாரு அப்படிங்கறத பாடலாசிரியர் பழனி பாரதியே இங்க பகிர்ந்துக்கிறாரு ஒரு பேட்டியில. கேளுங்களேன்.
6: ஏஆர் ரஹ்மான் இசையில எழுதுனேன், கட்டும் சேலம் அடிப்புல நான் கல்லூரி மாணவர்கள்ட்ட மிகப்பெரிய பிரபலமானது. இந்த நேரத்தில் தான் சுந்தர் சி வந்து வரார். சுந்தர் சி வந்து சுந்தர் சி செல்வபாரதி, இயக்குனர் செல்வபாரதி, ஒரு பெரிய குழு வந்து அபிபுல்லா சாலை அறிமுகனுடைய அலுவலகத்தில் நாங்கள் எல்லாம் சந்திப்போம். அந்த இடத்துல வந்து சந்திப்பில் வந்து இந்த பாட்டை கேட்கிறார். ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் நான் எழுதின பாடல்களை இயக்குனர் சுந்தர் சி கேட்கிறாரு. நல்லா இருக்கு, உன்னோட பாட்டு கேட்டேன், நீ எழுதின எல்லா படத்துக்கும் எல்லா பாட்டும் நீயே எழுதின. அப்போ தான் உள்ள தெளித்தார் படம் வந்து எல்லா பாடமும் விட்டு. இதுக்கிடையில் வந்து ஒரு மாத இடைவெளியில் வந்து பூவே உனக்காக படம். இது எல்லாமே ஒரு வணிகம் சார்ந்த பெரிய வெற்றியான பாடல்கள். பூவே உனக்காக எல்லாம் வந்து ரொம்ப மெல்லிய பாடல்கள், மெல்லிய இசைகளோட பாடல்கள். எல்லா பக்கமும் என்னோட பாடல் கேட்க ஆரம்பிச்சு. ஒரு முழு நேர பாடலாசிரியராக நான் உருவாக்கப்பட்டேன்.
5: அந்த உள்ளத்தை அள்ளித்தா படத்தை பற்றி சொல்லியிருந்தார்ல, அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு குறிப்பிட்ட பாடல், அந்த பாடலை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த பாடலுக்கும் கவிஞர் வாலிக்கும் பெரியதொரு தொடர்பு இருக்கு. கேட்டா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க, கவிஞர் வாலியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஏன்னா அந்த தகவலை கேட்டு நானுமே அப்படியே வாய பிளந்துட்டேன். ஆ அப்படின்னு அது என்ன அப்படிங்கறத சில பாடல்களுக்கு பிறகு உங்களோட நான்
7: பகிர்ந்துக்கிறேன். யாரது யாரது தங்கமா?

0: மாறும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968 இல்

0: பெற பதிந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. பொதுவாவே நமக்கு தனிப்பட்ட முறையில ஆர்வம் இருக்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துவோம். மற்றவர்களுக்கு புலப்படாத விஷயம் அப்போதான் நமக்கு புலப்படும். அப்படித்தான் நாம வந்து பாடல்கள் கேட்கிறப்போ, இப்ப நாம ஒரு பாடல் ஆசிரியர் இல்ல, கவிஞர் இல்ல, பாடல்களை வந்து கேட்கிறப்போ வரிகளை வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம வந்து ரசிப்போம். ஆஹா, நல்லா இருக்க இந்த வரி அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு கவிஞராவோ ஒரு பாடல் ஆசிரியர் இருந்து பாருங்களேன், ஒரு பாடலுடைய வரிகளை, அதுவும் முக்கியமா வேற பாடலாசிரியர் எழுதின பாடலுடைய வரிகளை நீங்க ரசிக்கிற விதமே வேறையா இருக்கும். அந்த பாடல்ல சாதாரண ஆட்களுக்கு புரியாத ஒரு விஷயம், கேட்காத ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஆஹா, வா என்னம்மா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா பக்கத்துல நாம வந்து ஞான பழம் மாதிரி உட்காந்துட்டு, அப்படியா, நல்லா இருந்துச்சு, ஆனா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நினைப்போம். அப்படித்தான் பாடலாசிரியர் பழனி பாரதி எழுதின ஒரு வரி கவிஞர் வாலிய ஆஹா இதோட நமக்கு முடிஞ்சது போல அப்படின்னு நினைக்க வச்சிருக்கு. அதை பற்றி எழுத்தாளர் பரிசல் கிருஷ்ணாவும் பாடலாசிரியர் ஆபா ராஜாவும் இங்க ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்க, கேளுங்களேன்.
2: அழகிய லைலா அவளது இஷ்டையிலா சந்தன வெயிலா மன்மத புயலா அப்படின்னு எல்லாம் வெயிலா முயலா அந்த இது வரும்போது வாலிதாண்டா அப்படின்னு நினைச்சு பார்த்தா பழனி பாரதின்னு இருக்கு. அது வந்து பழனி பாரதியோட பீக் காலம் அப்படிங்களாம். உள்ளத்தள்ளித்தா வந்து ஒழிக்காத கேஸ் வீடுல, ஒழிக்காத டிவி இல்ல அப்படின்னு இருக்கும். அதுல இந்த பாட்டை கேட்டுட்டு வாலியே வந்து திருச்சியில வந்து பழனி பாரதியோட உள்ளத்தள்ளித்தா பாட்டை கேட்டுட்டு அவ்வளவுதான் நான் ஃபீல்ட் அவுட் நினைச்சிட்டேன் அப்படின்னு இருக்காரு. மேடையிலே சொல்லியிருக்காரு,
3: ரகசியமாய் அவள் இளமையை ரசிப்பேன், கனவுகள் அடுக்கி காலையில் களைப்பேன். அது ஒரு கற்பனை பாருங்களேன், கனவுகள் அடுக்கி காலையில் களைப்பேன். இந்த ஒரு வரி போதும். அவர் அடடா பூவின் மாடாடா அவளுக்கு
2: அதைத்தான் வாலி சொன்னாராமா. வழக்கமா வந்து பெண்ணை வந்து நாடு மொழி இதெல்லாம் பெண்கள் கூட ஒப்பிடுவாங்க. நீங்க ரிவர்ஸ் பண்ணிருக்க, நான் இப்படி யோசிச்சதே இல்ல, இத்தனை வருஷமா இது எனக்கு சிந்தனையில வரலையே நினைச்சேன் அப்படின்னு.
1: உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது எனக்கும் புரியல, ஆனா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து படிச்சவங்க பாடல் ஆசிரியர்கள், ஜாம்பவான்கள். அவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, நமக்கு வந்து புரியல, விட்டுருங்க பரவாயில்ல. ஆனா அவர் எழுதிய வரிகள்ல பிரத்யேகமா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கவிஞர் வாலியையே நினைக்க வச்சிருக்கனா, இதோட எனக்கு முடிஞ்சது அப்படின்னு நினைக்க வச்சிருக்கனா, அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. நிச்சயமா வாலியையே அப்படி நினைக்க வச்சிருக்காருன்னா திறன்பட்ட ஒரு பாடலாசிரியர் பழனி பாரதி அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த தருணத்துல என்ன நான் சொல்றது,
0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காப் 96.8.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீதகாப் ஒலி 968. இன்றைய செவ்விசியல் தொடக்கமாக ஒலிக்கின்றது ஜி ராமநாதன் அவர்கள் வாசித்திருக்கும் சாக்ஸபோன் இசையில் விநாயகா நின்னு வினா புரோச்சிட்டகு. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலியறவிருக்கும் பாடல் ஏசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கும் சங்கராபர்ணம் ராகத்தில் மாலாசை கோபம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்த ஒலியரவிருக்கும் பாடல் சோபனா விக்னேஷ் அவர்கள் பாடியிருக்கும் தீன கருணா கரணே ராகமாலிகையில்.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 செப்டம்பர் மாதம் 21 திங்கட்கிழமை. இவ்வருடத்தின் 264 நாள். ஆண்டு நிறைவு பெற 101 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 4 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் ஆகிர் மாதம் பிறை 9
1: வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678898. அழைக்க வேண்டிய எண் 6691119
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏற்றியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
3: நேரம் இப்பொழுது காலை 6:09 ஆகிவிட்டது.
4: உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் சஜினி
3: ரவி ஜி. உங்களுக்காக சற்று முன்பு புதிய பூமி திரைப்படத்தில இருந்து பாடல் ஒலித்தது TM சௌந்தரராஜன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
4: சஜினி, புத்தம் புதிய நாள், திங்கட்கிழமை, மகிழ்ச்சியோட நாளை கலக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேரும் ஆவலா காத்துட்டு இருப்பாங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா. இதற்கிடையே ரவி, வந்த உடனே உங்க முகம் லைட்டா சோகமா இருந்துச்சே.
4: சோகமாவா? ஏன்
3: இல்ல, இப்போதும் ஒரு துடிப்போட ஹலோ அப்படின்னு ஒரு கம்பீரத்தோட வருவீங்க. இன்னைக்கு வந்து வணக்கம் சஜினி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்முன்னு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க.
4: தினந்தோறும் வந்து துள்ளி குச்சிட்டு வர்றதுக்கு நான் என்ன இயந்திரமா? எல்லாருக்கும் வாரியிருதில வேலை இருக்கும், அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு.
3: எல்லாருக்கும்
4: அந்த களைப்பா இருக்கலாம்.
3: ஓஹோ, வாரியிருதில நீங்க வேலை செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே.
4: வாரியிருதில நான் வேலை செஞ்சானே?
3: ஓ ஆமா ஆமா, அந்த நிகழ்ச்சியை போய் நீங்க வழி நடத்துனீங்க.
4: ஆமா,
3: ஆனா வேற ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது.
4: அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல.
3: ஒண்ணுமே இல்ல
4: கிடையாது.
3: ஒண்ணுமே இல்ல. அப்ப ஆசனுக்கு ஒண்ணுமே இல்ல.
4: அக்டோபர் 10 தேதி வரைக்கும் அப்பதான் வந்து அடுத்த IPL ஆட்டங்கள் தொடங்குது. அது வரைக்கும் என் காதுல கார்பந்த பத்தி எதுவும் வரவே கூடாது.
3: ஓஹோ,
4: அதை தாண்டி வந்துச்சுன்னா நான் நேர கிளம்பி விட்டு
3: போயிடுவேன். IPL கார்பந்து இப்ப கிளம்பி வீட்டுக்கு போங்க.
4: இதை எதையும் நான் கேட்க கூடாது. அக்டோபர் 10 தேதி வரைக்கும் யாரும் மூச்சே விட கூடாது. அதை பத்தி கார்பந்து உலகம் மாயமா மறையணும்.
3: வெற்றியோ
4: தோல்வியோ நாங்க மீண்டு வருவோம், கண்டிப்பா ஜெயிப்பா அப்படிங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா இதுக்கு இடைப்பட்ட காலத்துல இந்த அல்லு சில எல்லாம் தேவலாம வந்து நம்ம கிட்ட பேசும். சில பேருக்கு கார்பந்த பத்தியே தெரியாது, ஆனா தேவலாம நம்ம வம்புக்கு இழுப்பாங்க. அவங்க பேரு சஜினியா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை சமாளிக்கணும்னா 10 வரைக்கும் நான் மௌன விரதமா இருக்கிறது அவசியம்.
3: எனக்கு கார்பந்த பத்தி தெரியாது, நான் அவ்வளவா பாக்குறதுக்கு கிடையாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன், ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக.
4: அதே தெளிவை நான் குடுக்கறேன். மென்யூவும் ஜெயிக்கல, 1-1 அப்படின்னு முடிச்சுட்டாங்க. லிவர்பூல் 1-0 அப்படின்னு ஒரு கோல போட்டு பாண்மத்த வீழ்த்திருக்காங்க, சந்தோஷம். செல்சியும் ஜெயிக்கல, டாட்டனமும் ஜெயிக்கல, மேன் சிட்டிக்கு 5-3 அப்படின்னு சொல்லிட்டு சண்டல என்ன வீழ்த்திருக்காங்க.
3: சரி,
4: சந்தோஷமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
3: எல்லாம் தெரிஞ்சாச்சு. அடுத்த ஆட்டம் இப்ப
4: அக்டோபர் 10 அதுக்கப்புறம் பாருங்க என் ஆட்டம் சும்மா சுத்தி சுத்தி அடிப்பேனா
3: பாக்கலாம். நீங்க வந்து கதவை திறந்து ஹலோ அப்படின்னு சொல்றீங்களா?
4: என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. புலி பதுங்குதுன்னா அது பாயறதுக்குதான்.
3: ஓ, புலி புலி பதுங்கி காட்டுக்குள்ள போறதுக்கு கிடையாது.
4: நான் திரும்ப சொல்றேன், புலி பதுங்குதுன்னா அது பாயறதுக்குதான். அக்டோபர் 10 அப்புறம் நான் எப்படி பாஞ்சி பாஞ்சி பாயும் புலியா வேலைக்காரன் பாருங்க.
3: பாக்கலாம் பாக்கலாம். சரி, இதே மாதிரி கலாட்டா உங்களுக்கு காலை 10 வரையிலும் இடம்பெறவிருக்கின்றது. அடுத்து உங்களுக்காக நம்ம நீர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் திரைப்படத்துல இருந்து நீங்க அடுத்த பாடலை கேட்க போறீங்க. டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் இந்த பாடலை ராதா விரும்பி கேட்டிருந்தாங்க.
4: விளக்கேற்றியவள் படத்துல இருந்தும் பாடல் வரப்போகுது. சசி, நீங்க கிட்ட பாடல நாம கேட்க போறோம். இணைந்திருக்க எங்களோட ஓலி 968
3: கேட்டாலே பரவசம்.

0: பெருமையை காட்டு
1: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
2: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
4: நேரம் இப்பொழுது காலை 6:21 ஆகிவிட்டது. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. BKEயை நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
9: பிரியாணி கம கமக்கும் ஒரு முறை வந்து பாருங்க. ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
10: கொஞ்சம் சிந்தனை
11: நிறைந்த புன்னகை.
10: வணக்கம் சிங்கே.
12: ரவி,
13: நீங்க
12: ஐபோன் பயன்படுத்துபவர்.
13: ஆமா,
12: வாய் கொளருது பாத்தீங்களா?
13: பரவாயில்ல,
12: சரி. நீங்க ஐபோனை பயன்படுத்துறீங்க, புதுசு புதுசாலா இந்த கையடக்க தொலைபேசியை வந்து விதவிதமாலாம் மாற்றி இப்ப விற்பனை செய்யறாங்க. இப்ப புதுசா ஒரு கையடக்க தொலைபேசி வெளியா இருக்கு, அதுக்கு கியூல எல்லாம் நின்னாங்க நம்ம மக்கள்.
13: போயிட்டே இருக்குது.
12: ஆமா, நீங்க வாங்கிட்டீங்களா?
13: இல்லையே.
12: ஏன்?
13: அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தா.
12: அப்படியா? நீங்க பிசினஸ் கிளாஸ்ல எல்லாம் பயணம் செய்யறதா கேள்விப்பட்டனே.
13: யாரோ உங்களுக்கு தவறான தகவல்களை கொடுக்கறாங்க. இங்கேருந்து எட்டி பாக்குறது அளவுக்குதான் இருக்கு பிசினஸ் கிளாஸ் எனக்கு. என்னைக்கு நாங்க போய் உட்காரேனோ அன்னைக்கு உங்க பக்கத்து வந்து உட்கார மாட்டேன்.
12: அடி
13: வாங்கி உடஞ்சு போய் கிடக்குது.
12: எனக்கு ரவிஜி கிட்ட பிடிச்ச ஒண்ணுன்னா என்ன தெரியுமா நேயர்களே? அவர் வந்து ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா அல்லது வந்து கெட்டு போயிருச்சுன்னா அது அதை சுலபமா வந்து ரொம்ப எளிதில் வந்து அதை ரிப்ளேஸ் பண்ண மாட்டாரு, அதை மறுபடியும் மாற்ற மாட்டாரு. உதாரணத்துக்கு அவரோட கண்ணாடி, நான் வந்து சொல்லி ஆகணும் என்ன
13: மனுஷருக்கு,
12: அவரோட கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கிளாசஸ்
13: அது உடஞ்சு போய்,
12: ஆமா
13: ஒட்டி வச்சு,
12: அது உடஞ்சு போய் ஸ்காட்ச் டேப் போட்டு ஒட்டி வச்சு பல மாசம் ஒரு ஒன்றரை வருஷமா அந்த கண்ணாடி உடஞ்சு போயிருக்கு. இன்ன வரைக்கும் அந்த உடஞ்சு போன கண்ணாடியை தான் பயன்படுத்துவாரு. அவ்வப்போது இப்ப வெளியே செல்லும் பொழுது அவர் கான்டாக்ட் லென்ஸ் பயன்படுத்துவாரு. ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல அவர் அந்த உடஞ்சு போயிருக்க
13: உண்மையான செல்வந்தர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிப்பாங்களாம். உண்மையிலே பெரிய பெரிய பணக்காரவங்களாம். அதுக்கு காரணம், ஒரு பொருள் வாங்குறது ரொம்ப சுலபம், அந்த பொருள் சார்ந்து நம்ம செய்யற செலவு தேவையா? இது 10 பிறகு இதே காசை நான் சேமிச்சு முதலீடு செஞ்சா எந்த அளவுக்கு எனக்கு இன்னும் செல்வத்தை அதிகரிக்கும்னு யோசிப்பாங்களாம். அதான் நான் யோசிச்சேன். பெரிய பெரிய பணக்காரனே 10 யோசிக்கிறாங்கன்னா நான்லாம் எந்த அளவுக்கு யோசிக்கணும்? அதாவதான் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி 1000 நான் உண்மையிலேயே யோசிப்பேன். அந்த கடைக்கு நான் போனா கூட 10 நடப்பேன் அந்த கதையை சுத்தி.
12: உண்மையிலே
13: நமக்கு தேவைதானே இது அப்படின்னு பார்த்து பார்த்து செலவு பண்ணாதா நாளைக்கு நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன வயசுல இருந்தே சொல்லப்பட்டு.
12: இந்த மாதிரி நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது ரவி. நான் வந்து வேலை செய்ய தொடங்கினப்ப, அப்ப வந்து பள்ளிக்கூடத்துல வேலை செய்ய தொடங்கினேன் இல்லையா, அந்த நேரத்துல என்ன தெரியுமா, மாசம் மாசம் சம்பளம் வரும்பொழுது நேரா நான் வந்து ஒப்பனை கடைக்கு போவேன். அங்க போய் பிடித்த முக ஒப்பனை பொருள்கள் எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சிருவேன். அதுலயே பாதி சம்பளம் போயிடும். ஆனா இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஒப்பனைய பொருளை நான் வாங்கணுமா, இதை நான் எதுக்கு வாங்குறேன், இதை நான் பயன்படுத்துவேனா, எப்ப பயன்படுத்துவேன் அப்படின்னு ஒரு 100 தடவை யோசிச்ச பிறகு அதை கையில எடுத்துட்டு அப்படியே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு
13: போயிருவேன்.
12: ஆமா,
13: வளர வளர நமக்கு முதிர்ச்சி அதிகரிக்கும்ல. ஆனா இப்ப புரியுது, காசு இல்லாட்டியோ சஜினி பாக்குறதுக்கு பிரமாதமா இருப்பாங்க. இப்ப மட்டும் எனக்கு நல்லா புரியுது
12: என்ன செய்யறது.
13: அடிக்க வச்சிருக்காங்க வீட்டுல,
12: நான் எப்படி பிரமாதமா இருப்பேன், பாதி நேரம் இந்த மாதிரி டி-ஷர்ட்
13: உங்களுக்காக நாங்க பரிசு பொருளோட காத்துட்டு இருக்கோம். ஜோதிஷ்டா வழங்கும் புஷ்ப கடை, ஜோதிஷ்டா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி, நீங்க வெல்லணும்னு சொன்னா எங்களோட இணைந்திருங்க. சரியா,
12: அடுத்து உங்களுக்காக நல்ல முடிவு மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. இது உங்கள்

0: போக்குவரத்து நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது 6:33 ஆகிவிட்டது. விபத்து நேர்ந்துள்ளது PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் ஜாலான் யூனோஸ்க்கு பிறகு 3 தளத்தில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
6: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
5: GED ஏகோன கூப்பிடு. வீடு கடை அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது பழுது பாக்குறதுன்னு 10 அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
7: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GED ஏகோன் .com.
8: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்கள் காணப்படுகின்றன. காவல் நிலைய மத்திய போதைப்பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
9: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.
1: இன்றைய கூற்ற நமக்காக அனுப்பி வைத்திருக்காரு நேயர் கலை.
10: இதயம் என்பது உயிரை சுவாசிக்க வைப்பதற்கு மட்டுமல்ல, உங்களை போன்ற நல்ல உறவுகளை நேசிப்பதற்கு தான்.
1: இதயம் என்பது உயிரை சுவாசிக்க வைப்பதற்கு மட்டுமல்ல, உங்களை போன்ற நல்ல உறவுகளை நேசிப்பதற்கும் தான்.

0: பாபா படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மான் சில சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ரிதம் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. மேகம் இந்த பக்கம் சிங்கப்பூர் பக்கமா வரும் அரவி, மழை பெய்யும் அரவி,
0: வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். அதுவும் மதிய வேளையில இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு முன்னெடுத்திருக்காங்க.
1: சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 65-83 ஆக உள்ளது.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: சக்திக்கும் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க. சான் பிரதர்ஸ் சோரிங் 61st டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீ, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61st டிராவல் ஃபேஸ் 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர் 2nd மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: ஆரோக்கிய குறிப்பு.
2: மிஸ்டர் ஆரோக்கியசாமி,
3: சொல்லுங்க சார்.
2: உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு.
3: சொல்லுங்க.
2: அதாவது இப்ப வயது ஆக ஆக புரத சத்து நமக்கு அதிகமா தேவைப்படும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லி நாம கேட்டிருப்போம். ஆனா மாமிசம் அதிகமா சாப்பிட விரும்பாதவங்க எதை சாப்பிடலாம் சொல்லுங்க.
3: நல்ல கேள்வி, ரொம்ப சுலபம். பச்சை பட்டாணி இருக்குல்ல, பீஸ்,
2: ஆமா,
3: அதை எடுத்து நீங்க அவித்து ஒரு குவளை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிராம்ஸ் புரோட்டீன், அதாவது புரத சத்து உங்களுக்கு கிடைக்கும்னு தகவல்கள் சொல்லுது.
2: அடேங்கப்பா, 8 கிராம்ஸ் புரத சத்து ஒரு கப் பச்சை பட்டாணியில இருக்கா?
3: சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் தவறாம சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.

0: ஜிவி பிரகாஷின் இசையில் டாலர் மெஹந்தி சித்ரா சாதனா சர்கம் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: 6:55 ஆகிவிட்டது. வணக்கம் சிகி நிகழ்ச்சியில அடுத்து 7 செய்திகளுக்கு பிறகு நாம ஜோதி ஸ்டார் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபிய வாரி வழங்க போறோம்.
0: இத வெல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியோட இணைந்திருங்க.
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸ், அதற்கு பிறகு 3 தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.
6: பள்ளியோர் சிலர் தமை பார்த்தா ஏ புரிக்கு பார்த்தா ஏ மகராசர்கள் உள்ள காளிதனில யாமேனும் நினைவா தலையாகிய அறமே தரும் கரிகாலன் படையான் கடற்வாளிகள் புடை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நெகிழ, திருமணம் நெகிழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலைமணி 7, மீடியா 96.8. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரின் வடக்கு மேற்கு வட்டாரங்களில் 3 புதிய பேருந்து சேவைகள் விரைவில் அறிமுகமாகின்றன. திங்கா வட்டாரத்துக்கு 2 புது பேருந்து சேவைகள் வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரிசியோ கூறினார். திங்கா வட்டாரத்தின் மக்கள் தொகை கடந்த ஓராண்டில் 2 மடங்காகிவிட்டதாக அவர் சொன்னார். தினமும் மக்கள் அங்கு குடிபுகுந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இப்போது திங்கா வட்டாரத்தில் 28,000 பேர் வசிக்கின்றனர். அடுத்த ஈராண்டில் அந்த எண்ணிக்கை 57,000 உயரும் என்று திரு சியோ குறிப்பிட்டார். திங்காவில் கடந்த மே மாதம் 4 பேருந்து சேவைகள் இருந்தன. தற்போது 11 பேருந்து சேவைகள் உள்ளன. ஸ்ரீரங்கன்ரோடு ஸ்ரீ விரமாகாளியம்மன் கோவிலின் குடமுழுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 11 நடைபெறவிருக்கிறது. லிட்டில் இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்று ஸ்ரீ விரமாகாளியம்மன் கோவில். குடமுழுக்கு தேதி அறிவிப்பு நிகழ்ச்சியில் மனிதவள துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் கலந்து கொண்டார். அவர் முன்னிலையில் ஆலய நிர்வாகமும் சிண்டாவும் இணக்கு குறிப்பில் கையெழுத்திட்டன. அது பற்றி சிண்டா தலைமை நிர்வாக அதிகாரி அன்பரசு ராஜேந்திரன்.
3: வழிபாட்டு தலங்கள் அதன் பயன்பாட்டிற்கு அப்பால் இவ்வாறு பொது பயன்பாட்டிற்கு, அதாவது சமூக சேவை அமைப்புகள், சிண்டா மாதிரியான அமைப்புகள் சேர்ந்து இடங்களை நம்முடைய சமூக சேவை நிலையங்களாக மாற்றி அமைப்பதற்கும், அதே நேரத்தில் பயிலரங்குகள், கருத்தரங்குகள் பொது மேம்பாட்டிற்காக இவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்காகவும் இந்த இணக்க குறிப்பு. இதற்கு அப்பால் இன்னும் மேன்மேலும் வழிபாட்டு தலங்கள் இம்மாதிரியான இணக்க குறிப்புகளின் மூலமாக நாம் இணையும் போது மக்கள் வந்து இன்னும் நிறைய பலன் அடைவார்கள்.
2: ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவிலின் சீரமைப்பு பணி தொடங்கிவிட்டது. புகை மூட்டத்தை கண்டித்து இந்தோனேசியா மீது மலேசியா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சரவாக் மாநில உரிமை அமைப்பு அறைகூவல் விடுத்திருக்கிறது. சரவாக் ஃபார் சரவாக்கியன்ஸ் அமைப்பின் தலைவர் பீட்டர் ஜான் ஜபான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகும் பருவ தொல்லையாக இதை பார்க்க வேண்டாம் என்றார் அவர். ஆசியான் புகை மூட்ட உடன்பாட்டை செயல்படுத்தும்படி அவர் வேண்டுகோள் விடுத்தார். சரவாக் மாநிலம் போர்னியோ தீவில் இருக்கிறது. அதே தீவில் இருக்கும் இந்தோனேசியாவின் களிமந்தான் காட்டுத்தீயில் அந்த மலேசியாவின் ஆகப்பெரிய மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேசியாவின் புகை மூட்ட பிரச்சினை 1972 முதல் இருக்கிறது. சிங்கப்பூரில் இன்று காலை காற்றின் தரம் மிதமாகவே இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டுக் குறியீடு 83, மற்ற பகுதிகளில் 65 முதல் 81 வரை பதிவானது. 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் MRT பாதையில் தீ மூண்டிருக்கிறது. பாங்காக் ரயில் சேவையில் ஒரு பகுதி மூடப்பட்டது. தாப்போன் ரயில் நிலையத்துக்கு அருகே தண்டவாளத்தில் ஏற்பட்ட தீயினால் கரும்புகை பரவி கீழே சாலையையும் மூடியது. ரயில் பயணிகள் உடனே வெளியேற்றப்பட்டனர். யாருக்கும் காயமில்லை. மின்சார கோளாறு காரணமாக தீ மூண்டதாக நம்பப்படுகிறது. இரவு நடுகிலும் பழுதுபார்ப்பு பணி நடந்தது. பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகே ரயில் ஓட்டம் மீண்டும் தொடங்கும் என்று அதிகாரிகள் கூறினர். மலேசியாவின் முன்னைய பிரதமர் நஜிப்புக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவால் ஆளும் கூட்டணி மீது அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. அதற்கு தாம் துணை நிற்பதாக கூறப்படுவதை மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நிராகரித்தார். மன்னிப்பு வாரியத்தின் இறுதி முடிவை மலேசிய மாமன்னரின் மன்னிப்பு வாரியத்தின் இறுதி முடிவு மலேசிய மாமன்னரின் கையில் இருப்பதாக திரு அன்வார் சொன்னார். இதற்கிடையே நஜிப் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதத்தை தம்மால் செலுத்த முடியவில்லை என்று கூறிவிட்டார். அவரது சொத்துக்கள், வங்கிக் கணக்குகள் ஆகியவை முடக்கப்பட்டிருப்பதாக அவர் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை சொன்னது. இதற்கிடையே நஜிப்புக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவை எதிர்த்து பதவி விலகுவதாக அறிவித்த போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக்கை நேரில் சந்தித்து அவரது கருத்துக்களை கேட்கப் போவதாக திரு அன்வார் சொல்கிறார். ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு முடிவடைந்திருக்கிறது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதி. முன்னைய தேர்தலில் 450 இடங்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் அந்த கட்சி 310 இடங்களை பிடித்தது. உக்ரைன் மீது 2022 ரஷ்யா படையெடுத்த பிறகு நடக்கும் முதல் தேர்தல் இது. ரஷ்ய மக்கள் போரை ஆதரிக்கிறார்களா என்பதை தேர்தல் முடிவை வைத்து கணிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இணக்கம் காண முயல்கின்றன. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஸ்காட் பெசன்ட், சீன துணை பிரதமர் ஹே லீ ஃபெங் இருவரும் நியூயார்க்கில் பேசுகின்றனர். அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சிங்கப்பூர் நேரப்படி வரும் வியாழக்கிழமை அதிகாலை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாக இன்றைய நியூயார்க் சந்திப்பு அமைகிறது. வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு கவலைகளை எப்படி போக்குவது என்று இரு நாடுகளும் யோசிக்கின்றன. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. மான்செஸ்டர் சிட்டியின் வெற்றி தொடக்கம் தொடர்கிறது. 5-3 என்ற கோல் கணக்கில் அது சண்டர்லண்ட் அணியை தோற்கடித்து பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது. லியோபூல் 1-0 என்று போர்ன்மத் அணியை தோற்கடித்தது. மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுல்ஹாம் சந்தித்த ஆட்டம் தரப்புக்கு ஒரு கோலுடன் சமநிலையில் முடிந்தது.
4: சொல்லும் பொருளும் எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. அவசரகால வாகனங்களுக்கு மட்டுமே சிவப்பு விளக்கை மீறிச் செல்ல விதிவிலக்கு உண்டு. எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
6: வணக்கம் சிங்கே,
7: ஆதரவு BYD.
8: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
7: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
8: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
7: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
8: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
9: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
10: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
9: விலை எப்படி?
10: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
11: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர் புஷ்ப

0: வணக்கம் சிங்கே.
1: திரி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஜி வி பிரகாஷின் இசையில் தேவா பாலச்சந்திரன் மற்றும் குழுவினர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
0: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். சச்சினி
1: ரவிஜி
0: விளையாட்டு செய்திகள் பக்கமா இப்ப போக போறோம். அந்த வரிசையில 20வது முறையா ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஐஜி நகோயா அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது.
1: இதுல சிங்கப்பூரர் ஒருத்தவங்க சாதனை படைச்சிருக்காங்க. அவங்கதான் கன் செங் ஹுயி.
0: நீச்சல் வீராங்கனையான இவங்க சிங்கப்பூருக்காக வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்க. சொல்ல போனா சிங்கப்பூருடைய வரலாற்றிலேயே ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில வெள்ளி பதக்கத்தை வென்ற முதல் சிங்கப்பூர் பெண்மணி இவங்க தான்.
1: இந்த சாதனைய அவங்க 16:45 படிச்சிருக்காங்க.
0: இதுக்கு முன்னால 1951 அதாவது முதல்ல ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடந்தப்ப நியோ சி காக் இவரு இதே மாதிரியான போட்டி ஆனா ஆண்களுக்கான 1500 ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில பதக்கம் வென்று சிங்கப்பூருக்கு சாதனை படைச்சாரு.
1: இந்த சாதனையை படைச்ச நியோ சி காக் சிங்கப்பூருக்காக ஒரு தங்க பதக்கத்தை வென்றிருக்காரு. இப்ப வாங்க பதக்கப்பட்டியலின் நிலவரங்களை தெரிஞ்சுப்போம்.
0: 4 தங்க பதக்கங்கள், 3 வெள்ளி பதக்கங்கள், 7 வெண்கல பதக்கங்கள்னு 14 பதக்கங்களை வென்ற கொரியா 3வது இடத்துல இருக்காங்க.
1: 6 தங்க பதக்கங்கள், 7 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களோடு மொத்தம் 20 பதக்கங்களை வென்ற போட்டிகளை ஏற்று நடத்தும் ஜப்பான் 2 நிலையில் உள்ளது.
0: 11 தங்க பதக்கங்கள், 6 வெள்ளி பதக்கங்கள், 3 வெண்கல பதக்கங்கள்னு 20 பதக்கங்களை குவிச்சிருக்கோம். சீனா பட்டியலின் முதல் இடத்துல இருக்காங்க.
1: சிங்கப்பூர் 14 நிலையில் உள்ளது.
0: 1 வெள்ளி பதக்கம், 1 வெண்கல பதக்கம் இதுவரைக்கும் சிங்கப்பூர் கிடைச்சிருக்கு. இன்னும் பல பதக்கங்களை வெல்வோம். தொடர்ந்து உங்களுக்கு நிலவரங்களை நாங்க வழங்குவோம். 20வது முறை நடக்குது ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஐச்சி நகோயாவில் இருந்து.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: சிடிஇஐ நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE கிளமெண்டிக்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore the return tour. இசை ரசிகர்களே, 8 பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 டிமாக்கி டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ .sg.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679-66646.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
7: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
6: அப்ப பொலிவான சருமத்திற்கு
7: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
6: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
7: அப்பப்பாவை ஈடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
8: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
9: பதிலே, அதாவது சரியான பதிலை அனுப்பும் முதல் நேயருக்கு காத்திருக்கிறது ஜோதிஷா புஷ்பகரை வழங்கும் லவிஸ்தா காஃபி.
10: முதல் தகவல், இன்று உலக நன்றி உணர்வு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஆசிய விளையாட்டு போட்டிகள் இப்போது ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மூன்றாவது தகவல், கேரட்ஸ் இந்த காய்கறியில கிட்டத்தட்ட 8 கிராம்ஸ் புரதச்சத்து இருக்கு.
9: இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது? உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க.
10: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்க போறீங்க. நல்லவனுக்கு நல்லவன், அதனை அடுத்து திருப்பம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற உள்ளது.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: நேரம் இப்பொழுது காலை 7:37 ஆகிவிட்டது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. SLEA நோக்கி செல்லும் TPE பொங்கோல் ரோடிற்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கிட்டெமா ரோடிற்கு பிறகும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. PIE நோக்கி செல்லும் BKE KJE எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: இரண்டாவது தகவல்,
1: ஆசிய விளையாட்டு போட்டிகள் இப்போது ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
3: மூன்றாவது தகவல்,
1: கேரட் இந்த காய்கறியில கிட்டத்தட்ட 8 கிராம் புரதச்சத்து உள்ளது.
7: குட் மார்னிங், திருப்பி பேசுறேன். மூணாவது தவறுன்னு நினைக்கிறேன். பாய்.

0: அதுல 1 கிராம்க்கும் குறைவான புரதச்சத்து தான் இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: சரியான பதிலை சொன்ன நேர்கள் அனைவருக்கும் நன்றி. முதல்ல சொல்லி பரிசை வென்ற தேவிற்கும் திருவிற்கும் வாழ்த்துகள். இருவருக்கும் ஜோதிஸ்தா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்தா காஃபி பரிசாக கிடைக்கின்றது.
0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம ஒரு நல்ல ஒரு படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. மலேசியா வாசிரன் சித்ரா பாடலோட வராங்க கங்கை அமரன் இசையில.

0: தாயாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக் கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொற கொறன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தோலை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
4: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
3: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
5: GED Aircon and Engineering. அறியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
6: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
6: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. எதிர்நீச்சல், வெண்ணிராடை திரைப்படங்கள்ல இருந்து.
0: இவ்வார் நட்சத்திரம் பழம்பெரும் பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ். 1930 செப்டம்பர் 22 பிறந்த இவருக்கு நாளை பிறந்த நாள். அதனை முன்னிட்டு இந்த வாரம் முழுவதும் அவருடைய பாடல தான் வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல கேட்க போறோம் இல்லையா.
2: பி பி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழையும் தாண்டி கன்னட மொழியில, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொழிகள்ல பாடி இருக்காரு. அவரை தான் இந்த வாரம் நாம கொண்டாட போறோம்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன குயின்ஸ்வே நோக்கி செல்லும் பிரடல் சாலை சிடிஇக்கு பிறகு மூன்றாம் தடத்திலும், டிபிஇ எஸ்எல்இஏ நோக்கி செல்லும் வழியில் பொங்கல் சாலைக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. டிபிஇ பிஐஇஏ நோக்கி செல்லும் வழியில் லோயாங் அவென்யூ பொங்கல் சாலைக்கு உட்பட்ட பகுதியிலும், எம்சிஇஏ நோக்கி செல்லும் ஏஒய்இ கிளெமென்டி அவென்யூ 2 ஜுரோங் டவுன்ஹால் சாலைக்கு உட்பட்ட பகுதியிலும். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் சிங்கே.
1: ஆதரவு BYD.
2: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
2: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
2: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலைமணி 8, மீடியா கோப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இணக்கம் காண முயல்கின்றன. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஸ்காட் பெசன், சீன துணை பிரதமர் ஹே லீ ஃபேங் இருவரும் நியூயார்க்கில் பேசுகின்றனர். அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சிங்கப்பூர் நேரப்படி வரும் வியாழக்கிழமை அதிகாலை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாக இன்றைய நியூயார்க் சந்திப்பு அமைகிறது. வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு கவலைகளை எப்படி போக்குவது என்று இரு நாடுகளும் யோசிக்கின்றன. புகை மூட்டத்தை கண்டித்து இந்தோனேசியா மீது மலேசியா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சரவாக் மாநில உரிமை அமைப்பு அறைகூவல் விடுத்திருக்கிறது. சரவாக் போ சரவாக்கியன்ஸ் அமைப்பின் தலைவர் பீட்டர் ஜான் ஜபான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகும் பருவத்தொல்லையாக இதை பார்க்க வேண்டாம் என்றார் அவர். ஆசியான் புகைமூட்ட உடன்பாட்டை செயல்படுத்தும்படி அவர் வேண்டுகோள் விடுத்தார். சரவாக் மாநிலம் போனியோ தீவில் இருக்கிறது. அதே தீவில் இருக்கும் இந்தோனேசியாவின் கலிமந்தான் காட்டுத்தீயில் அந்த மலேசியாவின் ஆகப்பெரிய மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேசியாவின் புகைமூட்ட பிரச்சினை 1972 முதல் தொடர்ந்து இருக்கிறது. சிங்கப்பூரில் இன்று காலை காற்றின் தரம் மிதமாகவே இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 83, மற்ற பகுதிகளில் 65 முதல் 81 வரை பதிவானது. 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை. சிங்கப்பூரின் வடக்கு மேற்கு வட்டாரங்களில் 3 புதிய பேருந்து சேவைகள் விரைவில் அறிமுகமாகின்றன. தெங்கா வட்டாரத்துக்கு 2 புது பேருந்து சேவைகள் வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரிசியோ கூறினார். தெங்கா வட்டாரத்தின் மக்கள் தொகை கடந்த ஓராண்டில் 2 மடங்காகிவிட்டதாக அவர் சொன்னார். தினமும் மக்கள் அங்கு குடிபுகுந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இப்போது தெங்கா வட்டாரத்தில் 28,000 பேர் வசிக்கின்றனர். அடுத்த ஈராண்டில் அந்த எண்ணிக்கை 57,000 உயரும் என்று திரு சியோ கூறினார். தெங்காவில் கடந்த மே மாதம் 4 பேருந்து சேவைகள் இருந்தன. தற்போது 11 பேருந்து சேவைகள் உள்ளன. மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கும் போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக்கை நேரில் சந்தித்து அவரது கருத்துக்களை கேட்கப் போவதாக கூறியிருக்கிறார். திரு ஆண்டனி லோக் கொள்கை பிடிப்புள்ளவர் என்று திரு அன்வார் சொன்னார். லஞ்சத்துக்கு எதிரான கொள்கை பலவீனம் அடைவது போல் தெரியும்போது அவர் எப்போதுமே குரல் கொடுத்திருக்கிறார் என்றார் திரு அன்வார். திரு ஆண்டனி லோக் தற்போது சீனாவின் ஷாங்காய் நகருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மலேசிய மன்னிப்பு வாரியம் நஜிப் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்தினால் வீட்டுக்காவலில் இருக்கலாம் என்று அனுமதி தந்தது. ஆயினும் அபராதத்தை செலுத்தும் அளவுக்கு பணம் இல்லை என்று நஜிப் கூறிவிட்டார். அவரது சொத்துகளும் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாக அவரது தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை குறிப்பிட்டது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் MRT பாதையில் தீ மூண்டிருக்கிறது. பாங்காக் ரயில் சேவையில் ஒரு பகுதி மூடப்பட்டது. தாவ்பூன் ரயில் நிலையத்துக்கு அருகே தண்டவாளத்தில் ஏற்பட்ட தீயினால் கரும்புகை பரவி கீழே சாலையையும் மூடியது. ரயில் பயணிகள் உடனே வெளியேற்றப்பட்டனர். யாருக்கும் காயமில்லை. மின்சார கோளாறு காரணமாக தீ மூண்டதாக நம்பப்படுகிறது. இரவு நெடுகிலும் பழுதுபார்ப்பு பணி நடந்தது. பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகே ரயில் ஓட்டம் மீண்டும் தொடங்கும் என்று அதிகாரிகள் கூறினர். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் 1,000,000 ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று மறைந்த முன்னைய அதிபர் ஃபெர்டினன் மார்கோஸ் ராணுவ சட்டத்தை அறிவித்த 54வது ஆண்டு நிறைவு. மணிலாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தை கட்டுப்படுத்த கொடுத்த பணத்தை அதிகாரிகளும் தலைவர்களும் கையாடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை தேவை என்று மக்கள் கேட்கின்றனர். விலைவாசி உயர்வு, குடும்ப